நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8, சக வருடம் 1948, ஸ்ராவண மாதம் 29ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி, இன்று வியாழக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன். குரலின் 177. வெக்காமையினும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குரலின் பொருளானது, பிறர் பொருளை கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும். அது பயன் விளைவிக்கும் பொழுது அப்பயன் நன்மையாவது அரிதாகும்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா?
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
4: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300

0: வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய்

0: உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: ஏய், இங்க தாதா கிங்.
6: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
7: பாடும் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02 இருக்கு.
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர் FM ரெயின்போ புதுவை 102.8.
8: பாடவா
9: வேணா வேணா,
8: பாட்டு கேட்கவா இது ஓகே.
10: வானம் விரும்புதே,
3: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
9: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
11: தினமும் மாலை 6:20 முதல் 8:00 வரை
9: மனம் விரும்புதே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகளின் முதற்பகுதி. இதுகுறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம், மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை கவிதை சோலை, எழுதி வழங்குபவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜு அவர்கள். 7:25 நலமாய் வாழ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். காலை 7:30 பி டபிள்யூ எஃப் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:40 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜி ரத்னா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி.

15 காலத்தை வென்று காணுங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். மூளை ஆரோக்கியம் மற்றும் நடுக்கு வாதம் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி தேவி அவர்களுடன் நேர்முகம். 4 மணிக்கு சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ். 5 மணிக்கு அலையோடு விளையாடு. 6:20 முதல் 7 மணி வரை, 7:20 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதை தொலைபேசி வழி நேர்விருப்பும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததை வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சிகள். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 MHz-ல் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் இடம்பெறும்.

நேயர்களே, 1215 கிலோ ஹெச் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8 மணிக்கு இளமை அறிவியல் எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் பிறந்தநாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்தி அவர்கள். நிகழ்ச்சி சென்னை 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. பருப்பள்ளி சுஜாதா அவர்கள் வீணை, எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கடம். 12:00 கேட்டாலே இனிக்கும். 11:00 நேயர் நேரம். தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம். பனிரண்டு மணிக்கு வளமான பாரதம். மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறைதா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, மாம்பழம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜி கங்காவதி. 2:15 என்றும் இனிவை. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 4 மணிக்கு உத்தம புத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஜி ராமநாதன், திரைக்கதை வசனம் ஸ்ரீதர், இயக்கம் பிரகாஷ் ராவ். 5 மணிக்கு பொன் மாலை பொழுது, மௌனம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சிகள், 7 மணிக்கு திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள். கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி சென்னை 5:00. 8 மணிக்கு திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி 5:00. நாடக மலர். ஏ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ராமகாந்தி. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10 மணிக்கு தேன்மழை. 11:10 முதன்மை அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15

பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 10 மணி, 11 மணி, 1 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சேவை செய்திகள். புதுச்சேரி மாநிலம் மூலக்குளத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 48ஆம் ஆண்டு ஆடிப்பெருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகமும் இரவு 7 மணிக்கு அம்மனுக்கு தீபாராதனையும் நடைபெறும்.

0: ஏய், இங்க நான் தான் கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
6: அப்படியே பேசிட்டாலும்
4: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
7: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
4: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
5: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
8: தாத்தா
5: சொல்றாங்கன்னு
8: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒரு வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
1: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
9: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
1: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
9: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி,
9: இத கேளுங்க அண்ணா.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
10: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
11: ஆமா அண்ணா.

0: நிலையத்தில் நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: காலமறிந்து செயல்படுதல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. உண்மையான பண்பு என்று போற்றப்படுவது உலகத்தின் இயல்பறிந்து அதனோடு ஒத்து வாழ்வதாகும். என்னதான் உலக இயல்பினை அறிந்து உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தாலும் காலமறிந்து நாம் செயல்படவில்லை என்றால், நாம் எத்தகு பண்புடையவர்களாக இருந்தாலும் இடம் பொருள் சூழல் அறிந்து செயல்பட தெரியாதவன் என்று உலகம் தூற்றும். தனக்கு கிடைத்த

காத்திருக்க வேண்டும். தனக்கான நேரமும் சூழலும் சரியாக அமைந்துவிட்டால் அக்காரியத்தினை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். கொக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய மீனுக்காக காத்திருக்கும். சரியான நேரத்தில் வருகின்ற மீனை கொத்தி பிடிக்கும். அதுபோல நமக்குரிய செயல்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்பதனை பொக்குவக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்துவக்க சீர்த்த இடத்து என்கிறது வள்ளுவம். இதனையே மூதுரை மடத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு என்கிறது. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினர் தனக்கு வருகின்ற

0: வாய்ப்பினையும் நழுவவிட்டு செய்ய வேண்டிய காரியத்தினையும் கைவிட்டு நாகரிகம் என்ற போர்வையில் தேவையற்ற செயல்பாடுகளில் தங்கள் நேரத்தினை விரயமாக்கிக் கொண்டு காலம் கடந்த பின் வருந்தி உழல்வதனையும் விதியின் மேல் பழியை போட்டு திரிவதனையும் காண்கிறோம். எந்த ஒரு செயலுக்கும் பொறுமை காக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதனை ஆராய வேண்டும். சரியான நேரம் வந்தவுடன் செயல்பட்டு அந்த காரியத்தினை முடித்தல் வேண்டும். விளையாட ஒரு காலம் என்றால் கல்வி கற்க ஒரு காலம், பயிர் செய்ய ஒரு காலம், பழுது பார்க்க ஒரு காலம் உண்டு. அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற முதுமொழி தோன்றியது. எதை எந்த காலத்தில் எந்த சூழலில் செய்ய வேண்டுமோ அதனை அந்த காலத்தில் அந்த சூழலில் செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் உப்பு விற்க செல்வதும், வெயில் காலத்தில் கம்பளி விற்க செல்வதும், காற்றடிக்கும் போது பொறி விற்க செல்வதும் காலம் தவறி செயல்படுவதாகும். அதனாலே செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்பதன் வழி தெரிந்து செயல் வகை செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். நாம் கற்கும் கல்விக்கு எல்லை இல்லை, ஆனால் மனிதனின் வாழ்நாளுக்கு எல்லை உண்டு. அதில் நம் உடல் இயலாமையில் கூடிவிட்டால் அதுவும் செய்ய இயலாது. அன்னப்பறவை நீரை விடுத்து பாலை மட்டும் பருகுவது போல வாழ்க்கைக்கு தேவையான நல்லனவற்றை உரிய காலத்தில் கற்று தெளிய வேண்டும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பாலுன் குறியின் தெரிந்து எந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள், தனது வலிமை என்ன, அந்த இடத்திற்கு நாம் இந்த காலத்தில் இந்த சூழலில் சென்றால் நம்மால் ஏற்ற பணியினை சரியாக செய்ய இயலுமா என்பதனை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். காக்கையானது தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல எதிரியை வெல்ல விரும்பும் அரசர்கள் அதற்கு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட வேண்டும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறளுக்கு சரியான சான்றாக திகழ்பவர் இரண்டாம் உலகப்போரின் சூத்திரதாரியாக திகழ்ந்த ஹிட்லர் ஆவார். காலமல்லா காலத்தில் படையெடுத்து சென்ற ஹிட்லரின் படை ரஷ்யாவின் கடுமையான பனிப்பொழிவில் மாட்டிக்கொண்டு அப்பணிக்காலத்தினை எதிர்கொள்ள இயலாமல் ரஷ்ய பகுதியில் படு தோல்வியை அடைந்தது. இவ்வாறு காலமறிந்து செயல்பட தவறினால் முடிவில் பேரிழப்பினை சந்திக்க வேண்டியிருக்கும். பருவத்தே பயிர் செய் என்பது அவைக்குரிய ஆத்திச்சுடி. விவசாயம் செய்வதற்குரிய காலத்தை அறிந்து பயிர் தொழிலை செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நேரடி பொருள். ஆனால் இது வேறொரு வாழ்வியல் செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த பருவத்திற்குரிய கடமையை ஆற்ற வேண்டும். சிறுவயதில் விளையாட்டு, பின்பு கல்வி, அதற்கடுத்து உழைப்பு, சரியான வயதில் திருமணம், பிள்ளை பேறு என்று திட்டமிட்டு வாழ வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் சரியாக திட்டமிட்டு உரிய காலம் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு இன்னும் நிறைய வயது இருக்கிறது. நாம் இளையவர்கள் என்று காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடாது. மற்றறிவாம் நல்வினையாம் இணையம் என்கிறது நாளடி. அரசர்களும் தம் நிழலில் வாழ்கின்ற மக்களிடம் வரி பெறுவது என்பது காலமறிந்து அவர்களை துன்புறுத்தாமல் பெற வேண்டும். அது எவ்வாறெனில் வண்டானது பூவை சிதைக்காமல் தேனை உண்பது போல இருத்தல் வேண்டும் என்பதனை பொருத்தம் அழியா பூந்தண்டார் மன்னர் அறுத்தம் அடி நிழலாரை வருத்தாது கொண்டாரும் போலாதே கோடல் அதுவன்றோ வண்டு தாது உண்டுவிடல் என்கிறது பழமொழி நானூறு. உரிய காலத்தில் நமக்கு உரியவற்றை செய்யாது விடுவதனால் பின்பு வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. எனவே நாம் காலமறிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 3 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் முதற் பகுதி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஒரு வழியா ஏறி வந்துட்டான், பல்ட் அடிச்சு தண்ணியில குளிச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம். காத்தமுத்த, மதுக்கு மேல இருந்து குதிக்க போறோம் பாரு, பாருப்பா பாருப்பா பாரு பாரு பாரு பாரு.
2: கருத்தமுத்த, எப்பா எம்ம நேரம்னா குளிச்சுட்டே இருப்ப, மேல வாப்பா வீட்டுக்கு போனோம்.
1: கதமுத, ரெண்டு சுரணம் விட்டான், 3 சுரணம் விட்டு கரமலை ஏறி வரா.
2: சரிப்பா சரிப்பா, சீக்கிரம் வாப்பா.
1: நீ எப்ப குதிக்க போற மதுல இருந்த?
2: எப்பா நான் தான் குளிச்சுட்டு ரெடியா நிக்கிறேன.
1: சரி சரி
2: வாப்பா, காலையே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
1: சரி காதமுத்த, வேண்டாம்.
2: கருத்தமுத்த, எப்பா போற வழியில உன் தென்னந்தோப்புல 2 எல்லி வெட்டி விடுப்பா.
1: சரி காதமுத்த, அங்க குட்டை தென்னை நீட்டி தென்னை.

0: எப்பா நின்றுகிட்டே பறிக்கிற அந்த குட்டை தண்ணி இருக்குல்லப்பா,
1: ஆமாமா,
0: அதுல ரெண்டு இளநி வெட்டி கொடு, நான் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன்ப்பா.
1: சரி காது மூத்த, இளநிக்கா பட்டுறா உரா, ஒரு காணி இளநி குட்டை தண்ணி பறிவிட்டல, வா நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம். காது மூத்த, சைக்கிள்ல பின்னாடி உக்கார, ஒரு சைடு உட்காரதா ரெண்டு சைடு கால் நீட்டியா?
0: சரிப்பா சரிப்பா, உட்காண்டப்பா உட்காண்டப்பா, நீ சைக்கிள் ஓட்டுப்பா.
1: ஆ சரி சரி சரி.
2: கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து.
0: ஏப்பா ஏரி கரையில சைக்கிள் போற, கடலோரம் வாங்கிய காற்றுங்கிற
1: காத்து முத்தா, இந்த ஏரி தண்ணிய பாக்குறது கடல் போல கண்கொள்ளா காட்சியா இருக்குதுப்பா.
0: சரிப்பா சரிப்பா, உன் தோப்பு வந்து போச்சு.
1: சரி சரி சரி.
0: ஏப்பா கருத்தமுத்த, ஏப்பா தென்னை மரத்துல மட்டையெல்லாம் என்னப்பா கலர் மாறி இருக்கு?
1: ஆமா காத்துமுத்த,
0: மட்டையில அங்கங்க வெளுத்து போயிருக்குது, மட்டை வந்து சில இடத்துல உடச்சிக்கிட்டு நிக்குது, சில இடத்துல நுனி கருகின மாதிரி இருக்கு. என்னப்பா ஏதோ சத்து பற்றாக்குறை இருக்கும் போல இருக்குப்பா.
1: காத்துமுத்த, முன்ன போல இளநி பெருசா இல்லப்பா, சிரித்து போச்சு, எண்ணிக்கை கூட குறைஞ்சுகிட்டே வருதுப்பா, என்னன்னு தெரியல.
0: கருத்தமுத்த, எனக்கு என்னமோப்பா சத்து பற்றாக்குறைதான்ப்பா.
1: என்னது சத்து பற்றாக்குறையா? ஏன் காதுமுத்த, மோட்டர் தண்ணி இருக்குது, டெய்லியும் தண்ணி பாய்ச்சறப்பா.
0: எப்பா தண்ணி மட்டும் பாய்ச்சினா இளநி நல்லா காய்ச்சிடாது, மண்ணுல அதுக்கு தேவையான சத்து இருக்கான்னு பாக்கணும்.
1: ஏன் காதுமுத்த, தென்னைய வச்சோமா 4-5 வருஷம் சென்னு இளநீரை பார்த்தோமா அப்படின்னு போவோம, சத்து இருக்குதா இல்லையான்னு கேக்குறா.
0: கருத்தமுத்து, தென்னைக்கு சில சத்து எல்லாம் முக்கியமா தேவைப்படுதுப்பா. நாம தென்னங்கன்னு வைக்கும் போது கொஞ்சம் உரம் போட்டு வைக்கிறோம், அதுக்கு பிறகு மறந்து போடுறோம்ப்பா. அப்படி இருந்தா சரியா காய்க்காது.
1: ஓஹோ,
0: காய்க்காம இருக்கிறதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்றது, ஆனா சத்த வந்து நம்ம மரத்துக்கு கொடுக்கறதே இல்ல.
1: சரியா என்ன சத்து கொடுக்கணும், என்ன பண்ணலாம்னு சொல்லலாம் விவரமா?
0: பொதுவா தென்னை மரங்கிறது இந்த வண்டல் மண், செம்மண் இந்த மாதிரி மண்ணுல தான்ப்பா நல்லா வரும். ஆனா எல்லா மண்ணுலயும் தென்னை மரத்தை நம்ம வளர்க்குறோம். அப்ப மண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம சத்தையும் கூட்டணும்ப்பா.
1: கூட்டணும்னா என்ன சத்து கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்?
0: அப்பா இப்ப நல்லா வளர்ந்த தென்னை மரம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க,
1: சரி,
0: வருடத்துக்கு சராசரியா 540 கிராம் தழைச்சத்து, 250 கிராம் மணிச்சத்து, 820 கிராம் சாம்பல் சத்து, இதெல்லாம் அந்த மரம் நிலத்தில இருந்து எடுத்துக்குது. ஆக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா தானே மரம் நல்லா காய்க்கும்.
1: ஆமா,
0: மண்ணுல அந்த சத்து இல்லன்னா?
1: ஆமா, மரம் பாதிச்சிடும்.
0: தெரியுதுல்ல? அப்ப நாம என்ன செய்யணும்னா, ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 50 கிலோ தொழு உரம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை போட்டு மரத்தை சுத்தி ஒரு அரை வட்ட வடிவுல ஒரு 1 மீட்டர் தூரத்துல,
1: சரி,
0: நாம கொஞ்சம் வெட்டி இந்த உரத்தெல்லாம் போட்டு வைக்கணும்ப்பா. அது அதுல இருந்து எடுத்துக்கும்பா.
1: சரி சரி
0: சரியா.
1: சரி காதமுத்த, தொழு உரம் போடணுன்ற, அப்புறம் எதுக்கு தென்னை மரத்துல மட்டை எல்லாம் பழுப்பா இருக்கு புள்ளி புள்ளியா இருக்குன்னு அறிகுறி எல்லாம் சொன்னீங்க, அப்புறம் அது என்னது?
0: இந்த சத்து மட்டும் இல்லப்பா, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது போக கால்சியம், மெக்னீசியம், துத்தநாகம், இரும்பு, பாஸ்பரஸ், இப்படி பல சத்துக்கள் வந்து தென்னைக்கு தேவைப்படுதுப்பா. இந்த சத்துக்கள்லாம் குறைஞ்சாலும், சத்துக்கள் எது குறைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாதிப்பு அந்த மரத்துல நம்ம பாக்கலாம்ப்பா.
1: சரி சரி சரி. ஓ அப்படியா, தழைச்சத்து பற்றாக்குறையா இருந்தா என்ன அறிகுறி தெரியும்?
0: நல்ல கேள்வி கேட்ட கருத்தமுத்து. தழைச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா முதிர்ந்த இலைகள்ல வந்து சீரான இளம் பச்சை நிறம் மாறி முழுமையா மஞ்சள் நிறமா மாறிடும்.
1: காதுமுத்த, நான் என்னமோ மட்டை பழுகு போகுது அதனால மஞ்சள் நிறமா மாறிட்டு இருக்குன்னு நினைச்சுப்பா.
0: இல்லப்பா இல்லப்பா, நல்ல மட்டையா இருந்து திடீர்னு அந்த இளம் பச்சை நிறம் மாறி மஞ்சள் நிறமா வருதுன்னா நாம சந்தேகப்படணும்.
1: சரி,
0: தழைச்சத்து பற்றாக்குறை இருக்குதோ அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, தீவிர பற்றாக்குறை இருந்துச்சுன்னா எல்லாம் இலைகளும் இருக்குல்ல, குருத்து மட்டையில இருந்து எல்லாமே நிறம் மாற ஆரம்பிச்சிடும். முதிர்ந்த இலைகள் தங்க நிறம் மாதிரி காட்சி அளிக்கும்பா. வளர்ச்சி தடைபட்டு அப்புறம் இலையெல்லாம் கொட்டிடும். தழைச்சத்து தென்னையுடைய வளர்ச்சிய ஊக்குவிக்கிறது. பெண் பூக்கள் உற்பத்தியில அது பெரும் பங்கு வகிக்குதுப்பா. இதுல பற்றாக்குறை இருந்துச்சுன்னா பெண் பூவும் நிறைய பூக்காது, காய்ப்பும் குறைஞ்சிவிடும், தென்னை மரத்தோட வளர்ச்சியையும் பாதிச்சு இந்த இளம் மற்றும் முதிர்ந்த இலைகள் அந்த மஞ்சள் நிறமா ஆகும் போது மரத்துக்கே ஆபத்து உண்டாயிடும்பா.
1: ஓஹோ காதுமுத்த, தழைச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி செய்ய என்ன பண்ணணும்பா?
0: நல்ல கேள்விப்பா. தென்னைக்கு

0: லட்சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா 560 கிராம் நாம வந்து சத்து கொடுக்கணும். அதை யூரியாவா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 1.25 கிலோ, அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம், இந்த அளவுல உரத்தை நாம மரத்துக்கு கொடுக்கணும்பா.
1: சரி,
0: இதே வீரிய ஒட்டு ரக தென்னையா இருந்ததுன்னா 1000 கிராம் தழைச்சத்து, அதை யூரியால எடுத்துக்கிட்டோம்னா 2250 கிராம், அதாவது 2.25 கிலோ, அதை வந்து உரமா நம்ம பயன்படுத்தணும்.
1: சரி,
0: அப்பதான் வந்து இந்த தழைச்சத்து பற்றாக்குறை இல்லாம நம்ம மரம் நல்லா இருக்கும்பா.
1: சரி சரி சரி. காத்தமுத்த, தழைச்சத்தை பத்தி விவரமா சொன்ன, இந்த மணிச்சத்து அப்புறம் சாம்பல் சத்து இதனுடைய பற்றாக்குறை இருந்தா என்ன செய்யறது, இதனுடைய அறிகுறிகள் இருந்தா சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, தென்னை மரத்துல வந்து நம்ம அடித்தண்டு ரொம்ப பருமனா இருக்குல்ல, அதுக்கு காரணமே மணிச்சத்து தான்.
1: ஓஹோ,
0: மணிச்சத்து குறைய குறைய தென்னை மரத்துல வந்து அந்த பருமன் குறைய ஆரம்பிச்சிடும். தென்னையில மணிச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா வேர்களுடைய வளர்ச்சியும் பாதிச்சிடும், பூக்கள் உருவாவது, தேங்காய் முதிர்ச்சி அடைவது, இதுல எல்லாம் பாதிப்பு உண்டாயிடும்பா.
1: சரி,
0: இந்த குறைபாடு இருந்துச்சுன்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நெட்ட ரக தென்னையா இருந்தா 320 கிராம் மணிச்சத்து,
1: சரி,
0: அதை சூப்பர் பாஸ்பேட்டா போட்டோம்னா ஒரு 2 கிலோ போடணும்.
1: ஓஹோ,
0: வீரிய ஒட்டு தென்னைக்குன்னா 250 கிராம் மணிச்சத்து, சூப்பர் பாஸ்பேட்னா 1.5 கிலோ.
1: ஓஹோ,
0: இத அந்த மரத்துக்கு நாம கொடுக்கணும்பா.
1: சரி சரி சரி.
0: இப்படி செஞ்சோம்னா மணிச்சத்து பற்றாக்குறை இல்லாம பாத்துக்கலாம். அடுத்ததா என்ன கேட்ட,
1: சாம்பல் சத்து பற்றாக்குறை.
0: சாம்பல் சத்துங்கிறது அதிக காய் பிடிக்கிறதுக்கும் அந்த தேங்காயில பருப்பு இருக்குல்ல, அது நல்லா தடிமனா இருக்கிறதுக்கும் விளைச்சல் அதிகமா இருக்கிறதுக்கும் உதவுதுப்பா.
1: பரவாயில்லையா.
0: ஆரம்ப நிலையில இதனுடைய பற்றாக்குறை எப்படி தெரியும்னா, 6 புள்ளிகள்.
1: காதுமுத, 6 புள்ளியா என்ன இது?
0: எப்பா, 6 கலர் இருக்குல்ல?
1: 6 கலரா? சரி.
0: ஆமா, அந்த 6 கலர்ல புள்ளிகள் தென்படும். இதனை தவிர்க்கிறதுக்கு ஆண்டுக்கு ஒரு மரத்துக்கு நெட்டரக தென்னைனா 1300 கிராம்,
1: சரி,
0: அத மூரியட் ஆஃப் பொட்டாஷா நம்ம போட்டோம்னா 2 கிலோ, வீரிய ஒட்டு தென்னைக்கு 2000 கிராம், மூரியட் ஆஃப் பொட்டாஷா போட்டோம்னா 3 கிலோ இடணும்பா. இப்படி செஞ்சோம்னா இந்த பற்றாக்குறைய நிவர்த்தி செய்யலாம். இது போக இன்னும் சில பற்றாக்குறை எல்லாம் இருக்குதுப்பா.
1: காத்தமுத்த, மற்ற பற்றாக்குறை நீ நாளைக்கு சொல்லுப்பா எனக்கா. இப்ப நடுவு வச்சுக்கிறான், நடுவு பெண்களெல்லாம் நாத்து நட போறாங்க பாரு, மணி ஆகி போச்சு, நானும் பின்னாடியே போய் நடுவு வேலைகள்லாம் பாத்துட்டேன், அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுறேன்பா, நாளைக்கு பேசிக்கலாம்.
0: சரிப்பா கருத்தமுத்து, அப்ப நான் கிளம்புறேன்பா.
1: சரி காத்தமுத்த.
0: சரிப்பா சரிப்பா, நான் போயிட்டு வரேன்பா.
1: சரி சரி காத்தமுத்த, வழுக்கு போது வரப்ப பாத்து.
0: சரிப்பா சரிப்பா, பாத்து போறேன்பா.
1: சரி சரி.
2: உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னை பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகளின் முதற் பகுதியை கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார்.

0: விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத் துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ரயில் இணைப்பு வசதியை மாற்றியமைக்கக்கூடிய திட்டங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முக்கிய ரயில் வழித்தடங்களில் பயணிகள் நெரிசலை குறைத்து சரக்கு போக்குவரத்தை அதிகரிப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணம் இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில் தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மாநில மக்களின் சார்பில் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 206 கோடி ரூபாய் செலவில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்ற முடிவில் தமிழக காங்கிரஸ் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் கர்நாடகத்திற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் போதிய விலை கிடைக்காததாலும் சந்தைப்படுத்த முடியாததாலும் 1.5 டன் மல்லிகைப் பூக்களை விவசாயிகள் தென்பண்ணை ஆற்றில் வீசிச் சென்றுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பூக்கள் அதிகம் விளையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை உள்ளிட்ட இடங்களில் அரசு சார்பில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு திரு நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் 10 கிலோ எடை கொண்ட பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை முதல் முறையாக தொடங்கியுள்ளது. எடை குறைவாகவும் துருப்பிடிக்காத வகையிலும் ஃபயர் தொழில்நுட்பத்திலும் இந்த சிறிய வகை சிலிண்டர் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்த எளிதாக இருக்கும் என்று பாரத் பெட்ரோலிய நீலகிரி மாவட்ட கிளை மேலாளர் திரு வசந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னொன்னு, இது ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இது வந்து ஒரு ஃபைபரால மேக் பண்ண சிலிண்டர், காம்போசிட் சிலிண்டர். மற்ற சிலிண்டர், ரெகுலர் சிலிண்டரை விட 50% லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு, இதோடைய கேஸ் அளவு எவ்வளோ இருக்குன்றது நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து மற்ற சிலிண்டரில் இல்லை.

0: இன்னொன்று, இது 200% சேஃப்டியான சிலிண்டர், பிளாஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இதனால எல்லா வீடுமே சேஃபாக தான் இருக்கும். நீலகிரியில் ஃபர்ஸ்ட் டைம் இதுவாக.
1: தேசிய வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வயல்வெளி பள்ளி நடைபெற்றது. இதன் மூலம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தென்னை விவசாயிகள் பயனடைந்ததாக அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுந்தர்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: தென்னையில் ஏற்படக்கூடிய பல நோய் பூச்சி தாக்குதல் பற்றியும், உர வேளாண்மை பற்றியும், உற்பத்தி பெருக்குதல் பற்றியும், காண்டாமிருக வண்டு தாக்குதல் மற்றும் சிவப்பு கோன் வண்டு தாக்குதல் மற்றும் மைட்ஸ் அட்டாக் பற்றி இன்னைக்கு கிளாஸ் எடுத்தோம்.
1: தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
3: தென்னை மரத்திற்கு எப்படி செய்தால் மகசூல் அதிகமாக கிடைக்கும், அதை பராமரிக்கும் முறை பற்றி எங்களுக்கு இன்று பயிற்சியில் சிறப்பாக சொல்லித் தந்தார்கள்.
4: இந்த வயல்வெளி பள்ளி சிறப்பு முகாம் இன்று எங்களுக்கு மிகுந்த பயனுடன் இருந்தது.
1: இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சம்மேளன தலைவர் புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து பேசினார். தில்லியில் மாசுக்கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் 250th வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 4 விரைவு ரயில்கள் வரும் 26 வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் வெற்றிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்திய அணி இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
5: நேரம் 6:55. ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் கேட்கலாம்.
6: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன்னகைகள் வாங்க ராம் தங்கநகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
8: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
9: வணக்கம் நேயர்களே. மரம் வளர்ப்பது மற்றும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, ஒவ்வொரு வளர்ந்த மரம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 22-25 கிலோ கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறது. உலகளாவிய தாக்கம், ஒரு ஏக்கர் பரப்பில் உள்ள வளர்ந்த மரங்கள் ஆண்டுக்கு சுமார் 2.6 டன் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உறிஞ்சுகின்றன. மின்சார சேமிப்பு, கட்டிடங்களுக்கு நிழல் தரும் மரங்கள் ஏர் கண்டி

கண்டிஷனர் தேவையை 10% முதல் 30% வரை குறைத்து மின்சாரத்தை சேமிக்கின்றன. மழை காடுகளின் சக்தி வெப்பமண்டல மரங்கள் குளிர்பிரதேச மரங்களை விட 4 மடங்கு வேகமாக கார்பனை உறிஞ்சும் திறன் கொண்டவை. நகர குளிர்ச்சி மரங்கள் தங்களின் நிழல் மற்றும் நீராவி போக்கு மூலம் நகர்ப்புற வெப்பநிலையை 1.6 டிகிரி சென்டிகிரேட் வரை குறைக்கின்றன. தரை வெப்ப குறைப்பு அடர்ந்த மர நிழல்கள் சாலைகள் மற்றும் சுவர்களின் வெப்பத்தை 13.8 டிகிரி சென்டிகிரேட் வரை குறைக்க உதவும். உயிர்காப்பான் நகரங்களில் மரங்களின் எண்ணிக்கையை 10% அதிகரிப்பதன் மூலம் வெப்ப அலைகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கலாம். நீர் மற்றும் காற்று சுத்திகரிப்பு வெள்ளத் தடுப்பு ஒரு பசுமை மாறா மரம் ஆண்டுக்கு 15,000 லிட்டர் மழை நீரை மண்ணுக்குள் ஈர்த்து நிலச்சரிவை தடுக்கிறது. மரங்களின் வேர்கள் நகர்ப்புற அழுக்கு நீர் நிலத்தடி நீருடன் கலப்பதை தடுத்து 15% முதல் 27% வரை

0: தடுக்கலாம். நீர் மற்றும் காற்று சுத்திகரிப்பு, வெள்ளத் தடுப்பு. ஒரு பசுமை மாறா மரம் ஆண்டுக்கு 15,000 லிட்டர் மழை நீரை மண்ணுக்குள் ஈர்த்து நிலச்சரிவை தடுக்கிறது. மரங்களின் வேர்கள் நகர்ப்புற அழுக்கு நீர் நிலத்தடி நீருடன் கலப்பதை தடுத்து 15% முதல் 27% வரை தூய்மைப்படுத்துகின்றன. சாலை ஓரங்களில் உள்ள அடர்ந்த மரங்கள் காற்றில் உள்ள நச்சு தூசிகளை 30% வரை குறைத்து தூய காற்றை தருகின்றன. மரத்தின் வகை. சராசரியாக உறிஞ்சப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு. டோக்லஸ் ஃபிர் 44.1 கிலோ, லார்ச் 32.8 கிலோ, ஓக் 25.0 கிலோ, ஸ்ப்ரூஸ் 20.1 கிலோ, பீச் 17.4 கிலோ, பைன் 14.7 கிலோ, மேங்க்ரோவ் 12.3 கிலோ. தாவரங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முக்கிய வழிகள். தூய்மையான காற்று தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து தூய ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. கனமழை அல்லது காற்றினால் மண் அடித்து செல்லப்படுவதை தடுக்க வேர்கள் மண்ணை நிலைநிறுத்தி பிடிக்கின்றன. தாவர வேர்களும் ஈர நிலங்களும் தீங்கு விளைவிக்கும் அழுக்கு மற்றும் ரசாயனங்கள் ஆறுகளையும் ஏரிகளையும் சென்றடைவதற்கு முன்பே அவற்றை வடிகட்டி தடுத்து விடுகின்றன. சில தாவரங்கள் தாவர வழி சுத்திகரிப்பு எனப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் மண் மற்றும் நீரிலிருந்து கன உலோகங்களையும் நச்சுக்களையும் உறிந்து கொள்கின்றன. வன விலங்குகளின் வாழ்விடங்கள் மரங்கள், புதர்கள் மற்றும் பூக்கள் விலங்குகளுக்கும் பூச்சிகளுக்கும் உணவையும் பாதுகாப்பான வாழ்விடங்களையும் அளிக்கின்றன. ஆரோக்கியமான மரங்கள் நமது மிக அடிப்படையான வளங்களுக்கு ஆதாரமாக விளங்குகின்றன. தாவரங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, ஆற்றல் மூலங்கள் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை ஆகியவற்றை பாதுகாக்க உதவுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வழங்கியவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
2: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும் கேட்டீர்கள்.
3: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ட்ரெண்டிங் டிசைன்ஸ் குமாருங்க ராம் தங்க நகை மாளிகையில. உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜின்சிரோ கொய்சுமியை இன்று புதுடெல்லியில் சந்தித்து பேசுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கடல்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட உள்ளன. மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் அர்மேனியா நாட்டிற்கான தனது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்தார். இப்பயணத்தின் போது அந்நாட்டின் துணை பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ராணுவ தலைமை தளபதி ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், பிற தமிழக பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் அடுத்த 3 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிச் சுற்றுக்கு முந்தைய சுற்று போட்டிகளில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் வாங் ஜீயை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இந்தோனேஷியாவின் அல்வி ஃபரானை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 7:02. நேயர்கள் கேட்கவிருப்பது கவிதைச் சோலையில்.

0: தமது கவிதைகளை எழுதி வழங்குகிறார் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜலு அவர்கள்.
1: தாய் தமிழை வணங்கிடுவோம். நித்தம் நித்தம் இதமளிக்கும் நெஞ்சில் இன்ப தேன் சுரக்கும், புத்தம் புதிதாய் குளிர்விருக்கும் புதுமை மிகும் சுகம் கொடுக்கும், பத்தரை மாற்று தங்கம் போல் பாரினில் சுடரும் உயர்மொழியாம், இத்தரை மக்கள் போற்றுகின்ற இனிய தமிழை வணங்கிடுவோம். மக்கள் நெஞ்சில் மகிழ்வலைக்கும் மாறா இளமை தொடர்ந்திருக்கும், தித்துகள் எட்டிலும் தேன்பாகாய் தீஞ்சுவை நிதந்தரும் தமிழ் மொழியாம், அக்கறை கொண்டே கற்போர்கள் அருஞ்சுவை கண்டே மிகவியப்பார், முக்கணி சுவை தரும் முத்தமிழை முறையாய் போற்றி வணங்கிடுவோம். உலகில் சிறந்த இலக்கணங்கள் உப்பே இல்லா இலக்கியங்கள், பலரும் போற்றும் காப்பியங்கள் பாரோர் ஏற்றும் கவிநூல்கள், உலகோர்க்கு ஏற்ற அறநூல்கள் உயர்வகை சிறு சிறு இலக்கியங்கள், பல வகை சிறப்பினை தாங்கி நிற்கும் பைந்தமிழ் தாயை வணங்கிடுவோம். மனிதநேயம் வளரச் செய்வோம். உயர்வு தாழ்வை அமைத்து கிளியே ஊரெல்லாம் உழவ விட்டு கயவரின் சூழ்ச்சியாலே கிளியே கடும்பகை வளர்ந்ததிங்கே. பிறப்பினில் உயர்வு தாழ்வை கிளியே பேசியே வளரவிட்டோர் அறமிலா செய்கையாலே கிளியே அழிவினை அடைய வைத்தார், முறையிலா கொள்கையாலே கிளியே மூடரை வளர்த்து விட்டார். குறை சொல்லும் இவரை என்றும் கிளியே கூண்டோடு அழிக்க வேண்டும், கள்ளம் கபடமில்லா கிளியே கனிவரும் அன்பை என்றும் உள்ளம்தோறும் ஏற்றி கிளியே உலகனில் நிலைக்கச் செய்வோம். மனிதரில் பேதமில்லா கிளியே மனமுடன் வாழ்வதற்கே மனதனில் மனிதநேயம் கிளியே மாண்புடன் வளரச் செய்வோம். சினம் கொண்டு நித்தம் கிளியே சிதைத்திடுவார் சமுதாயத்தை மனங்கொண்டு மனிதநேயம் கிளியே மகிழ்வுடனே பரவச் செய்வோம். மழலை இன்பம் மனித இனம் பெறுகின்ற இன்பம் தன்னில் மழலை இன்பம் என்பதுவே முதன்மை இன்பம். இனிமையுடன் இல்லறத்தை ஏற்ற தம்பதிகள் எழில் மழலை தனை பெற்றே மகிழ்கின்றார்கள். தனி அழகாய் மழலையின் தன் புன்சிரிப்பால் தாய் தந்தை பேரின்பம் கொள்ளுகின்றார். இனிதனவே வள்ளுவனார் குழலிசை யாழிசை இனிமையிலும் தம்மழலை சொல் இன்பம் என்றார். பெற்றோரை மகிழ்விக்க பிறந்த பிள்ளை பெற்றோரின் முகம் கண்டே சிரிக்கத் துவங்கும், கற்கண்டை விஞ்சும் சுவை பெற்றோர் பெறுவார், காலெடுத்து நடக்கும் முன்னே தவிழும் காட்சி பொற்குவியல் பெற்றதை போல் மகிழ்ச்சி கொள்வார், பின்னர் அவர் காலூன்றி நடந்தார் என்றால் உற்சாகம் பொங்கிடவே துள்ளி குதிப்பார், உயர் மகிழ்வை மழலையொன்றே தருமாம் நித்தம். அன்னையவர் 10 மாதம் சுமந்து பெற்று அக்கறையாய் ராப்பகலாய் கண்விழித்து தன்னலத்தை கருதிடாமல் பிள்ளை தன்னை தான் வளர்ப்பாள், நற்கல்வி தனை தந்தே உன்னதமாய் உயர வைப்பார் நல் வாழ்வளிப்பார், ஒவ்வொரு நொடியும் அவர் மேன்மை கண்டே மகிழ்வார், கண் அசைவால் மகிழ வைக்கும் மழலை நமக்கே காலமெல்லாம் தரும் இன்பம் கோடி பெறும். வேண்டும் வேண்டும் தாய் போலே தமிழ் மொழியை காத்தல் வேண்டும், தாய் நாட்டை காக்க நாம் முன்னெற்றல் வேண்டும், பாய்ந்தே நம் நாட்டு எதிரிகளை வீழ்த்தல் வேண்டும், பகை நீக்கி ஓர் மக்களாய் வாழ்தல் வேண்டும், தூய்மையினால் சுகாதாரத்தை காத்தல் வேண்டும், தொய்வின்றி ஆய்வு வென்று உயர்தல் வேண்டும், நோய் நீக்கி நலவாழ்வில் மகிழ்தல் வேண்டும், நோயளிக்கும் புகை மதுவை ஒழித்தல் வேண்டும், அன்பு பொங்க எவரிடத்தும் பேசிடுதல் வேண்டும், அனைவருக்கும் கருணை காட்ட நெஞ்சை வேண்டும், துன்பத்தில் துடிப்போர்க்கு உதவல் வேண்டும், தூய்மிகு நல்லெண்ணம் யாருக்கும் வேண்டும், தன்னலத்தை கருதாமல் வாழ்தல் வேண்டும், தன்னம்பிக்கை கொண்டிருந்த உழைத்தல் வேண்டும், உண்மையினை மட்டும் நீ பேசல் வேண்டும், ஒருவருக்கும் தீங்கென்ன உள்ளம் வேண்டும், பெற்றோர் தம்மை தெய்வங்களாய் போற்றல் வேண்டும், பெண்களுக்கு சம மதிப்பை வழங்கல் வேண்டும், கற்றறிந்த நேர் வழியில் நடத்தல் வேண்டும், கணவனிடம் பிறர்க்கென்ன செய்யாமை வேண்டும், சுற்றத்தார் தீமை போக்கும் உள்ள வேண்டும், சுறுசுறுப்பை கடைபிடித்து உயர்தல் வேண்டும், உற்ற துணை உழைப்பென்றே எண்ணல் வேண்டும், ஊர் போற்றும் உயர்புகழில் வாழ்தல் வேண்டும், நன்றியினை மறவாத நெஞ்சம் வேண்டும், நற்புதனை வாழ்வதெல்லாம் வளர்த்தல் வேண்டும், கண்ணியத்தை உயிர் போல காத்தல் வேண்டும், கருணையிலா தீச்செயல்கள் ஒதுக்கல் வேண்டும், கண்ணனவே ஒழுக்கத்தை போற்றல் வேண்டும், கடமையினை தெய்வமென மதித்தல் வேண்டும், முன்னின்று நற்பணிகள் ஆற்றல் வேண்டும், முழு உழைப்பால் உயர்வடையும் ஊக்கம் வேண்டும், சிக்கனமே வாழும் வழி கற்றல் வேண்டும், சேமிப்பில் தனி கவனம் செலுத்தல் வேண்டும், எக்கணமும் விழிப்புடனே வாழ்தல் வேண்டும், ஏச்சி வாழும் எத்தர்களை துரத்தல் வேண்டும், அனைவருமே நலவாழ்வில் மகிழ்தல் வேண்டும், பக்குவமாய் பேசும் நல் பழக்கம் வேண்டும், பகையின்றி நாம் வாழ முயல்தல் வேண்டும், மற்றவரை மன்னிக்கும் மாண்பு வேண்டும், மக்கள் தம்மை நற்பண்பில் வளர்த்தல் வேண்டும், பெற்றோரை முதுமைதனில் காத்தல் வேண்டும், பிற உயிரை நம்முயிர் போல் எண்ணல் வேண்டும், நற்குடும்ப உயர்பெருமை போற்றல் வேண்டும், நாடு போற்றும் உயர்புகளில் வாழ்தல் வேண்டும், பற்பளவாய் சாதனைகள் புரிதல் வேண்டும், பார் மக்கள் நம்மை போற்ற உயர்தல் வேண்டும். சுகமெல்லாம் சேர்ந்திடுமே அன்பும் கருணையும் கொண்ட மனிதரை அகலமே போற்றிடுமே, மற்றவர் துன்பம் துயரினை போக்கும் மனிதனை தொழுதே வாழ்த்திடுமே.

மே உலகம் தொழுதே வாழ்த்திடுமே, உழைத்தே வாழ்வின் உயர்வினை பெற்றால் உலகம் வாழ்த்திடுமே, பிறரின் உழைப்பினை சுரண்டி உயர்வினை பெற்றால் ஓர் நாளில் வீழ்ந்திடுமே, வாழ்க்கை ஓர் நாளில் வீழ்ந்திடுமே. உண்மையை நேர்மையை உயிராய் மதிப்போரை ஊர் சேர்ந்து போற்றிடுமே, வாழ்வில் உண்மையை மறைத்து பொய் கூறி வாழ்வோரை உலகமே விரட்டிடுமே, ஓர் நாளில் உலகமே விரட்டிடுமே. நாட்டினை காத்திடும் நற்பணி செய்வோரை நாம் சேர்ந்து வாழ்த்திடுவோம், பிறர்க்கு கேட்டினை விளைத்திடும் கெடுமதியாளரை கீழ்த்தள்ளி வீழ்த்திடுவோம், நாமே கீழ்த்தள்ளி வீழ்த்திடுவோம். வள்ளுவர் வழியில் வாழ்ந்தால் நமக்கு வளமெல்லாம் சேர்ந்திடுமே, மூத்தோர் சொல்லும் நல்வழி தனில் நாம் நடந்தால் சுகமெல்லாம் சேர்ந்திடுமே, வாழ்வில் சுகமெல்லாம் சேர்ந்திடுமே. பாவேந்தர் பாரதிதாசன். குயில் கூவி கொண்டிருக்கும் தோப்பும், பாடி குதித்தாடி கொண்டிருக்கும் கடலும், அங்கே வெயில் காந்து கொண்டிருக்கும் மணலும், ஓடி விளையாடி கொண்டிருக்கும் நண்டும், சத்தம் பயில்க விதை சுமந்து வரும் காற்றும் உள்ள பாரதியார் கால்பதித்த புதுவை மண்ணில் வெயில் கவிதை பாவேந்தர் உதித்தார், பாட்டு வெளிச்சத்தால் அறியாமை இருள் கிழித்தார். பால் பொங்கிக் கொண்டிருக்கும் வளமும், இன்ப பண்பொங்கிக் கொண்டிருக்கும் வளமும், முத்து மேல் தூங்கிக் கொண்டிருக்கும் மார்பும், வாழை கால் தூங்கி கொண்டிருக்கும் நூலும், பற்றி நூல் தாங்கி கொண்டிருக்கும் புலவர் நூறு நுட்ப வளர் பாடலினை செய்தார். தீயை ஆழ்வயிற்றில் சுமந்துள்ள ஏழை பற்றி எவர் செய்தார் பாவேந்தர் போல் புதிய பாடல். நாட்டு வளம் நகர வளம் பாடி பின்னர் நதிவளங்கள் மலைவளங்கள் பற்றி பாடல். ஏட்டுவள கவிராயர் எங்கும் செய்தார், பாட்டு வளம் அவரிடையே கண்டோம், உண்மை கூட்டு வளம் காணவில்லை. இந்த நாட்டில் குளிர்முகலை கிழிக்கின்ற மாடம் அன்றி ஓட்டவளம் மிகு கூரை பற்றி யாரும் உரத்த குரல் கொடுத்ததுண்டா இவரை போலே? வேள்வித்தி பாரதியே வியந்து பார்த்த விடியல் இவர். நெடுமூட தனங்களுக்கு கேள்வித்தி என எழுந்த புதுவை சிங்கம், கீழ்மேலாம் தட்டுகளை இடுத்து தள்ளி நாள்தோறும் புரட்சி பாட்டு பாடி வந்த ஞாயிறு இவர். காத்து நிற்கும் சொற்கள் தம்மை ஆள்கின்ற பாவேந்தர், இவரின் பாட்டோ அசையாத மனங்களையும் அசத்தி காட்டும். உன் உயர்வு உன் கையில், தானாக கிடைப்பதில்லை வெற்றி, நித்தம் தக்கபடி நாம் உழைக்க வேண்டும். சோம்பி வீணாக நேரமெல்லாம் தூங்கிவிட்டு விம்முகின்ற வீணர்களுக்கு ஏது வெற்றி? நாணமின்றி உழைப்பதெனவே உறுதி கொண்டால் நம்மை தேடி தானாய ஒரு வெற்றி. வானத்தின் சூரியன் போல் சுற்ற கற்றால் வளம் யாவும் நம்மை சேரி வெற்றி கிட்டும். காலத்தில் நற்கடமை ஆற்றுவோர்க்கு காத்திருப்பால் வெற்றி செல்வி மாலை சூட்ட. கோலத்தினை தொடங்கும் முன் புள்ளி வைத்து குறிக்கோளை தொடர் செய்தால் வெற்றி காண்போம். ஞாலத்தின் வெற்றியாளர் வரலாற்றேட்டை நாம் பார்த்து அவர்கள் வழியில் வெற்றி காண்போம். ஓலமிடும் கடல் அலையை உற்று பார்த்தே ஓய்வில்லா உழைப்பு மூலம் வெற்றி காண்போம். உன் உயர்வோ உன் கையில் மறக்க வேண்டாம், உலகத்தை குறை கூறி திரிய வேண்டாம். தன்கரத்தை நம்பியோர்கள் வெற்றி காண்பார், தளர்வில்லா மனத்தோறும் வெற்றி காண்பார். முன்னேற்றம் பெற நினைப்போர் உழைத்தால் வெற்றி முயற்சியிலா மனிதர்களுக்கோ வறுமை விஞ்சும். இன்முகமும் புன்சிரிப்பும் கொள்வார், வாழ்வில் இமயமென புகழ் பெறுவார், வெற்றி காண்பார். சூரியன். விண்ணின் மேல் தெரிகின்ற கதிரோன் நித்த வெப்பத்தை வெளிச்சத்தை கொடுக்கும் கோலம். விண்ணின் மேல் நள்ளிரவில் கண் சிமிட்டும் விண்மீன்கள் ஒவ்வொன்றும் கதிரே என்பேன். உண்மை இது என்றே நாம் வியந்து நிற்போம். உண்மைதான், ஐயமில்லை. இரவில் தோன்றும் எண்ணற்ற கதிரவன்கள் தான் தொலைதூரத்தில் இருப்பதனால் மிகச்சிறியதாய் நம் கண்களுக்கு தோன்றும். செந்தனல் போல் சிவந்திட்ட மேனி கொண்டு சிறப்புடனே கீழ்த்திசையில் எழுந்து செந்தி பந்தனவே வானத்தில் உருண்டு சென்று பார்மக்கள் அனைவருக்கும் பயன்கள் தந்தே அந்தியிலே மேல் திசையில் மறைந்து கொள்ளும் அன்னை போல் உலகத்தை காக்கும் அந்த ஆதவன் தான் பிரதிபலன் பார்ப்பதில்லை. தண்ணீரை முகிலாக்கி மழையாய் தந்தே தாவரங்கள் உயிரினத்தை வாழ வைக்கும். மண்ணுலகில் உயிர்களுக்கே உணவளிக்கும் மாட்சிமிக்க ஆதவனே காக்கும் தெய்வம். எண்ணற்ற உதவிகளை நமக்கு செய்யும் இணையெல்லா கதிரவர்க்கு நன்றி சொல்வோம். மரம் வளர்ப்போம். விண்ணின் மேல் கருள் மேகம் சூழ்ந்து பின்னர் விண்ணிருந்து வீழும் மழை நீரால் உலகின் மண்ணெல்லாம் பயிர் வளரும், வளம் செழிக்கும், மகிழ்வுடனே உயிரினங்கள் வாடும். நன்றே. அன்று முதல் இன்று வரை இயற்கை அளிக்கும் அற்புதமாம் மழை ஒன்றே உயிர்கற்கெல்லாம். தன் பசியை போக்குகின்ற தாய்தான் மழை நீர். தண்ணீரே இங்கில்லையெனில் வாட்டும் பஞ்சம். மெல்ல வானில் அலைகின்ற மேகக்கூட்டம் மிக குளிர்ந்த காற்றுப்பட்டு மழையாய் பெய்யும். நல்மழையில் மக்கள் வாழ உதவும் மழைக்கே நாட்டில் உள்ள காடு மரங்கள் துணை இருக்கும். மக்கள் தொகை பெருக்கத்தால் உலகமெங்கும் மரங்கள் நிறை காடுகளை அழித்து இன்னால் மக்கள் வசிக்க வீடு கட்டி வாழ்கின்றார்கள். மழை கொடுக்கும் மரங்களை நாம் அழித்ததாலே பக்குவமாய் பருவத்தில் பெய்த மழை பாருங்கும் பெய்வதில்லை, தண்ணீர் பஞ்சம். சிக்கல்தனை தவிர்ப்பதற்கே நாம் முன்வந்தே சிறப்புடனே மரம் வளர்ப்போம், மழையை பெறுவோம்.
எழுதுகோள். அன்று முதல் இன்று வரை மனிதர் வாழ்வில் அனுபவத்தை நற்கரத்தை சமுதாய மக்கள் பின்னர் வரும் காலங்களில் அறிந்து கொள்ள பேருதவி செய்வதுவே எழுது.

0: தூதுகோல்தான். அந்நாளில் பனை ஓலையில் கூர் ஆணி கொண்டே அனைத்தையுமே பதிவிட்டார் எழுத்தறிந்தோர்கள். எண்ணற்றோர் சங்ககாலம் தன்னில் கற்றே எழுதி வைத்தார் வியக்க வைக்கும் கவிதைகள் பலவாய். ஆண்டு 2000 முன்பே மக்கள் அக்கறையாய் ஓலைகளில் எழுதி வைத்தார். வான்புகழ் வள்ளுவருக்கும் முன்பே எழுதும் வழக்கங்கள் இருந்திட்ட வரலாறு உண்டாம். நீண்ட காலம் கடந்த பின்னர் மன்னர் எல்லாம் நீட்டோலை மூலம் எழுதி செய்தி சொன்னார். சான்றோர்கள் எழுதிகோளால் தந்த செல்வம் சரித்திரத்தை நமக்கு இன்று எடுத்துரைக்கும். பண்டைய நாள் பனை ஓலை சோடி தம்மை பலவிடத்தில் தேடி தேடி ஊவேசா அவர்கள் எண்ணற்ற சங்க நூல்கள் பதிப்பளித்தார். எழுதுகோளால் சமுதாயம் நல் பயன் பெற்றார்கள். அந்நியர்கள் ஆண்ட நாளில் மக்கள் விழிக்க அறிஞர் பலர் எழுதுகோளே துணைய நின்றனவாம். முன்னேற்றம் உலக மக்கள் பெறுவதற்கு முழு உதவி எழுதுகோள்தான், மறுப்பார் உண்டா? முயற்சி வெல்லும். சின்னஞ்சிறு வயது முதல் ஆல்வா எடிசன் செவி கேட்கும் திறன் இழந்தார். பள்ளி சென்று தன் இளமை காலத்தில் கற்கவில்லை. தளர்வில்லா நெடுமுயற்சி கொண்டு நித்தம் உன்னதமாய் ஆய்வு செய்து உலக மக்கள் உளமகிழ்ந்து பயன்படுத்தும் சாதனங்கள் கண்டறிந்தார். 1300 மக்கள் காணும் சுகம் அத்தனையும் அவர் சாதனைகளே. பன்முறைகள் தோற்று போன கஜினி மன்னன் படையெடுக்க தயக்கத்துடன் படுத்திருந்தான். தன் முயற்சி தனில் தோற்று மீண்டும் மீண்டும் தளராமல் வலைபின்னும் சிலந்தியை கண்டான். சின்னஞ்சிறு உயிர் முயற்சி கண்டே எழுந்தான். சிலிர்ப்புடனே படையெடுத்தான், வெற்றி கண்டான். என்றென்றும் முயல்வோருக்கு வெற்றி உண்டாம் எனும் கருத்தை அனைவரும் நெஞ்சில் வைப்போம். வெற்றி பெற நினைப்போர்கள் முதலில் வாழ்வில் வெற்றி பெற்றோர் வரலாற்றை படித்தல் வேண்டும். சற்றேனும் தயக்கமது நெஞ்சில் வந்தால் சாதனைகள் பெரும் வாய்ப்பை இழந்து நிற்போம். ஒற்றுமையாய் சுதந்திரப்போர் தொடுத்ததாலே ஒப்பற்ற விடுதலையை இந்தியர் பெற்றோம். கற்பதற்கும் வெல்வதற்கும் முயற்சி வேண்டும். கருத்துடனே முயல்வோர்கள் வெற்றி காண்பார்.
1: இதுவரை கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்கினார் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜலு அவர்கள். நேர்களிலும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வன பாதுகாப்பு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு என்பது வருங்கால சந்ததியினரின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தொலையுணர்வு கருவிகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு சார்ந்த அமைப்புகளுடன் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 9450 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த திட்டங்களின் மூலம் சுமார் 6400 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் சுற்றுலா மற்றும் சரக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலின் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு

0: ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜே.பி. நட்டா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு அறிக்கை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபங்களை தெரிவிப்பதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை வசதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு போக்குவரத்து வசதி எளிதாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும், பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலை தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார். மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பி பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்டு இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மின்சார வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களால் சுலபமாக பயணிக்க முடிகிறது என்று சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 3 வருஷம் நான் வரும்போது அங்க இப்ப ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்துல வந்து ரொம்ப நாங்க மூவ் பண்ணா நாங்க வந்து வண்டியில தான் மூவ் பண்ணுவோம், டூ வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டியில மூவ் பண்ண மாட்டோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனோம்னா இங்க இருந்து விஜயபுரம் போய் அங்க இருந்துட்டு அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற இடம் நாங்க ட்ரெயினை பிடிக்க லீவ் போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
0: பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் அர்மேனியாவில் தமது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் கரென் புரூட்டியான், ராணுவ தலைமை தளபதி எட்வர்ட் அஸ்ரியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள்

நடத்தினார். அர்மேனியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புத் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு பேச்சுகளின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை பரிமாறிக்கொள்வது குறித்தும் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் நாட்டுக்கு பல வாய்ப்புகளை அமெரிக்கா வழங்கிய போதிலும் அவை தோல்வியில் முடிந்ததாக கூறியுள்ளார். எனவே ஈரானை தனிமைப்படுத்தும் வகையில் தீவிர பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் மிர்சா ஃபக்ருல் அலாம்கீருக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அலி முகமது தலைமையிலான 11 கட்சி கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவராக முகமது ஷஹபுதீன் கடந்த மாதத்தில் அதிபர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். யாருக்கு தேவைப்படும்? சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டவர்களுக்கு தேவைப்படும். சிறுநீரக செயலிழப்பு எப்போது ஏற்படும் என்று நாம் முதலில் தெரிந்து கொள்ளலாம். சிறுநீரகம் செயலிழந்து போகுது அப்படின்னா நமக்கு குறிப்பாக 60% பேர் வந்து சிறுநீரக செயலிழப்புக்கு மிக முக்கிய காரணம் நமக்கு சக்கரை வியாதியும் ரத்த கொதிப்பும் தான். மீதி 40% பேர் வந்து நமக்கு மருத்துவ அறிவுரை இல்லாமல் மருந்துகளை சாப்பிடுவது, குறிப்பாக அனல்ஜெசிக்ஸ் நிறைய சாப்பிடும்போது அது கிட்னி டேமேஜ் ஆகி கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன மருந்துனே தெரியாம ஏதோ கிராமத்துல கொடுத்தாங்க, அதுல வந்து என்ன கலந்துருக்குனே தெரியாது, நிறைய மெட்டல்ஸ் இருக்கும், சில சமயம் பாதரசம் தாமிரம் இதெல்லாம் இருக்கும்போது அது கிட்னியை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இம்யூனாலஜிக்கல் டிசீசஸ் சொல்லுவோம், அதனால கூட சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். சிறுநீரக செயலிழப்பு வந்து எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, நமக்கு வந்து சிறுநீரகம் செயலிழக்கிறதுனால என்ன ஆகும்னா கால் கை வீக்கம், முகம் வீக்கம் காலையில எழுந்த உடனே, அது இல்லாம வந்து அட்வான்ஸ்ட் ஸ்டேஜஸ்ல வந்து மூச்சு திணறல, யூரின் வராம இருக்கிறது, இது வராம இருக்கிறதுனா உற்பத்தியே ஆகாது, நம்ம எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் யூரின் வந்து உற்பத்தி ஆகாம இருக்கு, இதெல்லாம் சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறிகள். இப்ப சிறுநீரகம் ஒருவருக்கு முழுமையாக செயலிழந்து விட்டா வேற ஆப்ஷனே இல்லையா அப்படின்னா அதுக்கு மாற்று வழி இருக்கு. இப்ப வந்து முதலடியா சிறுநீரகம் செயலிழந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரவரியா டயாலிசிஸ்ல, குறிப்பா வந்து ஹீமோடயாலிசிஸ், பெரிட்டோனல் டயாலிசிஸ் இருக்கு, பட் நம்ம முக்காவாசி பண்றது எல்லாமே வந்து நிறைய ஹீமோடயாலிசிஸ் தான். அது நம்ம ரத்தத்தை வெளியில எடுத்து மிஷின் மூலமா கிட்னி செய்ய வேண்டிய ஃபங்க்ஷன் சுத்திகரிப்பு செய்து திரும்ப நம்ம உடலுக்கே செலுத்துறது. இது வந்து நிறைய பேர் வந்து வாரத்துக்கு

0: ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல சில பேருக்கு வாரத்துக்கு மூணு தடவை கூட பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். சிறுநீரக செயலிழப்பை தற்காலிகமா தள்ளி போடலாமே தவிர முழுமையா அதை வந்து நம்ம டயாலிசிஸ் இல்லைன்னா லைஃப் லாங் டயாலிசிஸ்லேயே பண்ணிட்டு இருக்கணும். இப்போ வயது முதிர்ந்தவர்களுக்கு பரவாயில்ல, சிறுநீரக ஒரு 65 வயது ஆனவர்களுக்கு டயாலிசிஸ் ஒரு 5 வருஷம் டயாலிசிஸ், 6 வருஷம் டயாலிசிஸ்னா பரவாயில்லாம இருக்கும். இதே ஒரு 20 வயது 30 வயது 40 வயது ஆகாரங்களுக்கு இன்னும் ஒரு 30 வருஷம் தொடர்ந்து டயாலிசிஸ் பண்ணோம்னா அது கஷ்டம். அது வந்து அவங்களுக்கு உடல் பாதிப்பு மற்ற பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால பிற வியாதிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன அல்டர்னேட் அப்படின்னா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அவங்களுடைய சிறுநீரகம் அவங்களுக்கு பொருந்தக்கூடிய வேறொருடைய சிறுநீரகத்தை எடுத்து பொருத்துவது. இது வந்து லைவ் அண்ட் பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ் ரெண்டு பேர்கிட்டேருந்தும் எடுத்து போடலாம். லைவ்னா உயிரோடு இருப்பவங்கள்ட்டேருந்து ஒரு சிறுநீரகத்தை எடுத்தும் பொருத்தலாம், இல்லை பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ் பிரெயின் டெட் அடைந்தவங்க உறுப்பு தானம் செய்வதற்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க உடம்புல இருந்து சிறுநீரகம் கல்லீரல் ஹார்ட் லங்கு எல்லாமே எடுத்து கூட ஒருத்தருடைய உடல் உறுப்பு வந்து 7 பேருக்கு வந்து பயன்படுற அளவுக்கு கூட நம்ம வந்து அந்த அறுவை சிகிச்சையை செய்யலாம். உயிரோடு இருப்பவங்களுக்கு எடுக்கணும், அவங்க வந்து குறிப்பாக அவங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவா இருக்கணும். யார் வேணாலும் யாருக்கும் கொடுத்துட முடியாது, அவங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவு, அவங்களுடைய தாய் தகப்பன் மனைவி குழந்தைகள் அண்ணன் தம்பி தங்கை இவங்கெல்லாம் வந்து கொடுக்கலாம். இவங்க உடலிருந்து சிறுநீரகம் எடுத்து அவருக்கு பொருத்தலாம். பிரெயின்டெட் பேஷண்ட்ஸ்க்கு இருந்து எடுக்கும் போது அவங்களுடைய பிளட் குரூப் ஒன்னா இருக்கணும், அது இல்லாம அவங்களுடைய சீனியாரிட்டி லிஸ்ட் பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் லெவல்ல ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட் இருக்கும், அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் பிரகாரம் யாருக்கு வந்து முன்னுரிமை தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து அந்த இது பண்ணி பண்ணலாம். ஒரு சிறுநீரகம் அறுவை சிகிச்சை செய்த பிறகு அவங்களுடைய டயாலிசிஸோட தேவை முற்றிலுமாக நின்றுடும். அந்த சிறுநீரகம் நார்மலாக செயல்பட ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த நார்மல் லைஃப் நடத்தலாம். ஒரே ஒரு என்னன்னா அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற மருந்துகள் அந்த சிறுநீரகம் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அவங்க உடம்புல இருக்கிற எதிர்ப்பணுக்களை வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். எளிதில் கிருமி தொற்றக்கூடிய இடங்களில் பயணிக்கிறதோ இல்லை கிருமி தொற்றக்கூடிய இடங்கள் கிருமி தொற்று உள்ளவர்களுடைய இருக்கிறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதில் கவனமாக இருந்தாங்களாலே போதும், சிறுநீரகம் வந்து நார்மலாக செயல்பட ஆரம்பிச்சிடும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
3: நேர்களிலும் சில நொடிகளில் BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரத்தை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே ஆஷா வந்தாச்சு. சோ வழக்கம் போல உங்களுக்கான எஃபி கேள்வி ரெடியா இருக்கு. சோ இன்னியோட எஃபி கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்வெளியில ஏஐ ரெடி ப்ராசஸரை சோதித்து வரும் நிறுவனம் எது? விண்வெளியில ஏஐ ரெடி ப்ராசஸரை சோதித்து வரும் நிறுவனம் எது? உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃபி பேஜ்குள்ள வணக்க மக்களே போஸ்ட் கீழ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க. சோ நிகழ்ச்சியோட லாஸ்ட்ல யார் யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டிராகன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவுல நிதியில 9, HR-ல 4, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல 4, பாதுகாப்பு பிரிவுல 3, IT பிரிவுல 2, மொத்தம் பாத்தீங்கன்னா 22 வேகன்சிஸ் வந்து இருக்கு. இதுக்கு என்னென்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா டிப்ளமோ, BE, MBA அல்லது CA வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கு வயது வரம்பு 18-30, 18-35 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆன்லைன் தேர்வும் இருக்கு, நேர்முக தேர்வும் இருக்கு. நீங்க ஆன்லைன் மூலமா தான் ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பிக்கணும். இதுக்கு வந்து நீங்க 1000 ரூபாய் வந்து விண்ணப்ப கட்டணம் செலுத்தணும். SC/ST பிரிவினருக்கு வந்து 200 ரூபாய் செலுத்தினா போதும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் 24 தான் லாஸ்ட் டேட். வெப்சைட் அட்ரஸ் spmcil.com, அதாவது spmcil.com. சோ முழு விவரங்களும் இதுல இருக்கு. சோ இதுல போய் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது நம்ம புதுவை. இன்னொரு வேலை வாய்ப்பு செய்தி வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ரசாயன நிறுவனத்துல மேனேஜ்மெண்ட் ட்ரைனி வேலை தான்

0: வேகன்சில இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய ரசாயனம் உர நிறுவனத்துல காலி பணியிடங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பிரிவுல கெமிக்கல்ல 32, எலக்ட்ரிக்கல்ல 10, நிதியில 10, மார்க்கெட்டிங்ல 10, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல 9, பாய்லர் பிரிவுல 6, ஐடி பிரிவுல 5 உட்பட மொத்தம் வந்து இதுல 94 இடங்கள் வந்து வேகன்சியா இருக்கு. சோ இதுக்கு என்னென்ன கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஇ, பிடெக், சிஇ, எம்பிஏ முடிச்சிருக்கணும். இதுக்கு வயது வரம்பு 1/2/2026 படி 18-27 வரை இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலமா வந்து விண்ணப்பிக்கணும். அண்ட் நேர்முக தேர்வும் இருக்கு. விண்ணப்ப கட்டணமா நீங்க இதுல இருந்து 1000 ரூபாய் செலுத்தினா போதும். பெண்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நீங்க அப்ளை பண்ணணும்னா இந்த மந்த் வந்து 24 தான் வந்து லாஸ்ட் டேட். உங்களுக்கான வெப்சைட் அட்ரஸ் சொல்றேன், rcflimited.com, rcfltd.com. சோ இந்த வெப்சைட்ல போயிட்டு முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14 வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: ஏய், இங்க தாதா கிங். இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
0: புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா ராஜி முதின், கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா, சென்னை சுகன்யா பரத், அன்புராணி சென்னையிலிருந்து, அரியலூர்லிருந்து வீரதுரை, ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா, லூயிஸ் செல்வராஜ் கோவையிலிருந்து, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, பெரிய வளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் சாந்தி, கடலூர் விளக்கப்பாடி செந்தில் முருகன், பாபு முள்ளக்காடு. சோ எல்லாரும் வந்து கரெக்டான ஆன்சர் அமைச்சிருக்காங்க. சோ எல்லாருக்குமே வந்து நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள். அடுத்த நிகழ்ச்சி நம்ம புதுவை இருக்கு. நம்ம ஆர்ஜே எந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போலவே நானும் ரொம்ப ஆவலா இருக்கிறேன். சோ நிறைய அந்த ஊரோட விஷயங்கள், நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. சோ தொடர்ந்து கேளுங்க, இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில லாஸ்டா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, வீரதீர சூரன் படத்துல இருந்து.

ஏய், இங்க நான் தான் கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: ஊரையும் சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: தொடர்வது 8 செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். அமைச்சர்கள் நிலையிலான 4வது இந்தியா சிங்கப்பூர் ஒட்டமேசை மாநாடு சிங்கப்பூரில் இன்று நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் சிங்கப்பூர் சென்றுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சட்டவிரோதமாக யானை தந்தங்களாலான பொருட்களை விற்பனை செய்து வந்த கடத்தல் கும்பலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது. அவர்களிடமிருந்து 54 யானை தந்தங்களாலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஒடிசாவில் பெய்து வரும் கனமழையால் அம்மாநிலத்தின் வடக்கு மாவட்டங்கள் வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே மாநிலத்தின் சில பகுதிகள் மேலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 35 பிறகு வாக்கெடுப்பு மூலம் இத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் வேட்பாளர்கள் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு வந்தனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான விநாயகர் சிலைகளை தயாரிக்க இயற்கையான களிமண் உள்ளிட்ட மூலப்பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென மாசு கட்டுப்பாட்டு குழுமம் அறிவித்துள்ளது. நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டித் தொடரில் வாக்னர் மைதானத்தில் இன்று மாலை 6:30 நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதி முந்தைய சுற்றுப் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் ஜுனைதி அரிஃப் ராய் கிங் யாப் இணையுடன் மோதுகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை ஜப்பானின் ரின் இவானாகா கி நகானிஷி இணையுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
4: நேரம் 8:03:44 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். இது நம்ம புதுவை நிகழ்ச்சியில் வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில எந்த ஆர்ஜே எந்த ஏரியால என்ன மாதிரியான விஷயம்லாம் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம காத்திருக்கோம் வாங்க.
5: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஃப்ரம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் ரத்னா. வந்திருக்கிற இடம் எது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கடலோர பயணமா வந்து இன்னைக்கு நம்ம பிள்ளையார் குப்பத்தை வந்து ரேஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பிள்ளையார் புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்துலதான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா போக போறது. பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பாண்டிச்சேரியில கடலோர பகுதிகள் எல்லாமே குப்பத்துல முடியும். அரியங்குப்பம், நோனாங்குப்பம், தவளக்குப்பம், அந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பிள்ளையார் குப்பம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு அமைதியான ஒரு பகுதி, அமைதியான ஒரு கிராமம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அமைதியா இருக்குப்பா. எல்லாரும் என்ன சொல்றது, இது ஒரு கிராமத்து சாயலையும் இருக்கு, கடலோரம் அந்த கடல் வாசமும் பேசுது, அந்த மாதிரி இருக்கு. சோ இப்போ நம்ம கூட ஒருத்தவங்க பேச போறாங்க, பேசிடலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
6: கலிவருதன்
5: சார், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்.
5: இருக்கீங்க. சோ எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? உங்களுடைய பூர்வீகம் இந்த ஊர் தானே?
6: முன்னாடி இருந்த காலத்தோட இப்ப ஓரளவு டெவலப்
5: ஆயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? பண்ணிருக்கீங்க?
6: நான் பண்ணிருக்கேன். நான் பண்ணது விவசாயம் சவுக்கதான், சவுக்க பண்ணிருக்கிறேன். அதுக்கு இடையில சவுக்க பண்ணியே நான் வந்து அரசாங்க ஊழியரா வேலை பார்த்தேன். இப்ப இல்ல,
5: சவுக்க வந்து இங்க பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா, இங்க மட்டும் இல்லாம எல்லா கடலோரம் நம்ம வந்து டிராவல் பண்ணி போறோம் அப்படின்னா சவுக்கதான் அதிக அளவு போடுவாங்க. சோ அதுக்கேத்த மண்ணா சவுக்க இதுல நல்லா வளரும்.
6: அதுக்கேத்த மணல் சவுடுன்னு சொல்லுவோம், சவுடு மணல் தான் இதுக்கு அதுக்கேத்த மணல். அதுல சவுக்க போட்டாதான் வளரும்ன்றது ஒரு எங்க அர்த்தத்துல ஐதீகம். அதாவது பெரியவர்கள்லாம் அதுதான் உற்பத்தி, அந்த சவுக்கை போட்டு இன்னைக்கும் எடுத்ததுதான். காலகாலமா அதை தொட்டு நான் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னை வரைக்கும் சவுக்கத்துலதான் போயிடுது. இப்ப முன்னாடி மாதிரி இப்ப விலைவாசி கம்மியானதுனால அந்த சவுக்கையை பாதி பேர் விட்டுட்டாங்க. மீதி பெரிய வேலை, வெளியில வேலை, கூலி வேலை பண்றாரு. நல்ல ஒரு இதுதான். ஆமா,
5: பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாகூருடைய நெற்களஞ்சியம் இருக்கு. சோ ஒரு விவசாயத்துக்கு பெரிய கூட ஒரு ஊரு பக்கத்துல இருக்கு. சோ அதுக்கு பக்கத்திலேயே வந்து பெரியார் குப்பம் இருக்கு இல்லைங்களா? சோ இங்க வந்து நீங்க சின்ன வயசுல இருக்கக்குள்ள என்ன மாதிரியான விவசாயங்கள், சவுக்க இல்லாம வேற என்ன மாதிரியான விவசாயங்கள்லாம் பண்ணிருக்காங்க?
6: வேற என்னன்னா, நெல் பயிர் கொடுத்துருக்காங்க. நெல் தான் மெயினா நெற்க பாகூர் நெற்களஞ்சா நெல் பயிர் வச்சுதான் நெற்களஞ்சு சொல்லுவாங்க. அப்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு பார்த்தது வரைக்கும் இந்த விவசாயத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நெல் தான், நெல் சாகுபடி தான், அடுத்த பொழுது சவுக்க. எனக்கு வேணும் தெரிஞ்சு அந்த மாதிரி இன்னைக்கும் அந்த காலத்துல போயிருந்தேன். ஒரு சில ஏரியாவில அந்த அந்த மணல் தெரியல. அதாவது பக்கத்துல இருக்கிற நிறைய கம்பெனி இருக்கு, ஃபேக்டரி, கெமிக்கல் ஃபேக்டரி, கெமிக்கல் ஃபேக்டரி உருவான பிறகு அந்த அதோடைய ஆக்சிஜன் அடியில மண்ணில் போட்டு தனியில கலக்க ஆரம்பிச்சு. அதனால நெல் சாகுபடி
5: பண்ணிட்டாங்க. ஒரு கிராமத்து சாயலே இருக்கு, ஒரு கிராமத்து ஃபீல் கொடுக்குது. பிள்ளையாக்கும் நம்ம கிர்மம் பாக்கிறதுக்கு உள்ளடங்கின ஒரு அமைதியான ஒரு பகுதி, ரொம்ப அமைதியான ஒரு சுற்றுச்சூழல். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே உங்களுக்கு வந்து பீச் இருக்கு. சோ இப்போ ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பீச்சுக்கு போயிட்டீங்க
6: கண்டிப்பா. சனி ஞாயிறுல எங்க மக்கள் கூடின்னு, அதாவது நான் போறேன் இல்லையோ, எங்க வீட்டுல குடும்பத்துல இருக்கிறவங்க சரி, இந்த ஊரை சேர்ந்தவங்க சரி, சாயந்தரம் 4 மணி ஆனா கடல் வாரம் பீச் ஓட்டா போயிட்டு வாக்கிங் போயிட்டு அங்க இருக்கிற அந்த இயற்கை காட்சி எல்லாம் பார்த்துட்டு 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. இதுதான் ரொட்டீனா நடக்குது.
5: இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பார்த்த உடனே தெருவுக்கு தெரு பாத்தீங்க

0: ஏன்னா நிறைய கோவில்கள் எல்லாம் இருக்கு. சோ இங்க திருவிழாக்கள்லாம் எப்படி இருக்கு?
1: இது வந்து திருமுல வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் இருக்கு. அது வந்து மயான கோலன்றது மாசி மாதம், தமிழ் தேதியில மாசி மாதம் அப்பதான் நடக்கும். அது வந்து சுடுகாட்டுல கொண்டு போயிட்டு கொள்ளை விட்டுறது, அதாவது எல்லாமே மயான கொள்ளைன்றது சாமி கொண்டு போயிட்டு பெருசா போடுவாங்க. அந்த என்ன சொல்றது பெரிய பெரிய அதெல்லாம் போட்டு, அடுத்தது முருகன் கோவில். முருகன் கோவில் வந்துட்டு பெருசா அழகு ஒரு 20-30 வீட்டுல அழகு குத்தி தேர் போடுவாங்க. தேர்
0: மட்டும் பிள்ளையார் குப்பம், இது வந்து காலகாலமா முன்னோர்களால இந்த பெயர் வந்து வச்சு அப்படியே தொட்டு தொடங்கி.
1: ஆமா, எனக்கு நான் எனக்கு முன்னாடி என்னுடைய பாட்டனாருக்கு பாட்டனாருக்கு சேர்ந்தது எல்லாருமே அந்த ஒரு பிள்ளையார் குப்பத்தை தான் வச்சு நான் இந்த வரைக்கும் வணையிட்டு இருக்கிறாங்க. அதே போல நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம்.
0: இங்க கிருமம்பாக்கத்துல இருந்து பிள்ளையார் குப்பம் எவ்வளவு தூரத்துல?
1: 1.5 km. ஈச்சங்காடு, ஈச்சங்காடு, அடுத்தது வந்து ஒம்பாப்பேட்டு, அடுத்தது பனித்திட்டு, அப்புறம் ஆலடிமேடு. இந்த இந்த ரைட்ல கட் பண்ணி போன நரம்பை, நரம்பை சுத்தி மணப்பட்டு, மணப்பட்டு மூத்தி குப்பம், புது குப்பம், குரோலிமேடு, முள்ளோடை, கன்னி கோயில், மதிக்கிருஷ்ணாவளம், இதெல்லாம் இப்ப நம்ம இது இந்த ரோட்டுக்கு உள்ளுக்குள்ள கடல் பீச் மொட்டா இருக்கு.
0: சூப்பர், சூப்பரா சொன்னீங்க. நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க சார். நேர்களை தொடர்ந்து இணைஞ்சிருந்த FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியில் இது புதுச்சேரி மூர்த்தி பிள்ளையார் குப்பத்துல இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: progress in exam reforms plan. A headline in the Tribune cites a transformative move launched by India Post to test the feasibility of last mile delivery to the country's most remote and inaccessible corners, which says, where the Dakia cannot go, a drone can. In its developmental commitment to the state of Palestine, India to build hospital in West Bank seeks to deploy field hospital in Gaza, states the Hindu. On Bangladesh Prime Minister's possible visit to India, Prime Minister Modi assures him of an honourable reception, is another headline in the Tribune. New US immigration rules may mean greater scrutiny for Indians with expanded definition of public charge, reports the Asian Age. And finally, the Times of India refers to a study saying people with no high BP, diabetes or smoking habit lived nearly 13 years longer without dementia than those with all three risk factors. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Renu. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves four multi-tracking railway projects covering eight districts of West Bengal, Odisha, Tamil Nadu and Andhra Pradesh. Cabinet also clears four-laning of Muzaffarpur-Sitamarhi-Sonbarsa section of NH-22 in Bihar. Union Home Minister Amit Shah to chair Southern Zonal Council meeting at Kovalam in Tamil Nadu this morning. Fourth round of India-Singapore Ministerial Roundtable to be held in Singapore today. Bangladesh to go to polls today to elect a new president. US President Donald Trump declares economic warfare against Iran, threatens economic punishment for any country helping Tehran. And Indian women's team to take on England in their final Pool D match of FIH Hockey World Cup in Amstel, Finn this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Puducherry. FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 8:31 ஆகிட்டு இருக்கு. இது நம்ம புதுவை நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர் ஜே புவனேஷ். இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஆர் ஜே ரத்னா பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா பிளேயர் குப்பத்தை பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க அவங்க கூட இருக்கவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தொடர்ந்து அவங்க கூட இணைவோம்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல நம்ம புதுவை நிகழ்ச்சிய கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்துல ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா? சோ பிள்ளையார் குப்பத்தை பத்தி சொல்றதுக்காக இங்க ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க பேசிக்கலாம். வணக்கம் சார், உங்க பேர்
6: சொல்லுங்க.
5: சிவரத்தினம் சார், உங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும்.
5: உங்களுடைய பூர்வீகம் இதுதான் இல்லீங்களா? பிறந்து வளர்ந்த ஊர்
6: பிள்ளையார் குப்பம்.
5: சோ நீங்க சின்ன வயசுல பார்த்த பிள்ளையார் குப்பம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அதாவது சின்ன வயசுல அந்த படி
6: அப்ப இருந்த பிள்ளையார் குப்பம் பிள்ளை அப்ப நல்லா ஜாலியா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நல்லா இருந்தோம். தை மாசம் விதை விடுவோம். தை மாசம் விதை விட்டு பங்கை மாசம் இல்ல தை மாசம் விதை விடுவோம். அதுக்கப்புறம் வந்து அறுவடை வந்து காட்சியோட முடிக்கும். அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. இப்ப வந்து எந்த நேரமும் போட்டுன்னு இருக்காங்க, ஆனா விற்க மாட்டாங்க.
5: அதோட இது வந்து அதிகமாயிருச்சு.
6: இப்ப வந்து ஓடுறது இல்ல, எல்லாம் வந்து கட்டிங் கண்ணு ஓடுறதுனால, ஹைப்ரிட் ஓடுறதுனால நாட்டுக்கு என்ன
5: நாட்டுக்கு
6: வெளியில ரொம்ப லாங்ல எல்லாம் குடும்பம் மதுரை.

0: லைன்ல பாண்டிய கிட்ட எல்லாம் வந்து போயிட்டு வருவோம். ஆமா ஆமா, வேப்பூர் போவோம், ஆந்திரா போய் நட்டு வருவோம், பிச்சாட்டூர் இந்த லைன்ல போனாக்க எடையாறு போவோம், ராய புதுப்பாக்கம் போவோம், இரும்புரோடு இந்த லைன்ல லோக்கல்லாம் போய் நட்டு வருவோம் கண்ணு.
1: சரிங்க சார், நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மாடு வச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இது கிராமப்புறம் அப்படிங்கறதால வீட்டுக்கு வீடு மாடு. ஸோ இங்க நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வீடு மாடு வச்சிருக்காங்க, நீங்களும் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி திருவிழாக்கள் டைம்லாம் எப்படி இருக்கும், நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க?
0: நாங்க பசங்க பேர புள்ளிங்களாம் வச்சுன்னு எல்லாம் வாய்நூறும் தேவையானது வாய்நூறும் பொங்கலுக்கு மாட்டுக்கு பெயிண்ட் அடி பொங்கல் போட்டு எல்லாம் செய்வோம். மாட்டு வந்து மந்தக்கரைக்கு போவோம், எல்லாம் கும்பலா போயிட்டு வரும்.
1: மந்தக்கரை அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க சார்.
0: மிரட்டுவாங்கல்ல? ஆமா, இங்க முருகன் கோயிலுக்கு எதிரில இருக்குது, அங்கதான் ஓட்டி போவோம். மாட்டெல்லாம்
1: ஒன்னா வச்சு மாடு விரட்டுவீங்க?
0: விரட்டி வெட்டி வந்து விட்டு விட்டு பொங்கல் கொண்டு கூட்டி தீனி காட்டி கட்டிடுவோம், அவ்வளவுதான். ஆமா,
1: அது எப்படா பொங்கல் வரும்னு மாடெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு.
0: ஆமா,
1: புதுச்சேரி

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: மீண்டும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில் ஆர்ஜே ரத்னா பார்த்தீங்கன்னா பிள்ளையார் குப்பத்துலேருந்து ரொம்பவே அழகாக அந்த இடத்த பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கூட இணைவோம்.
1: Back to the show from Rainbow 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி பிள்ளையார் குப்பத்துல இருந்து. ஸோ பிள்ளையார் குப்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு அமைதியான கிராமம் மறுபடியும் மென்ஷன் பண்ணிட்டே இருக்கு. நம்ம புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அது உள்ள இருக்கக்கூடிய ஒரு உள்ளடக்கின ஒரு அமைதியான பகுதி, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீட்டுக்கு வீடு மரம் செடி புள்ளி, அந்த காலையிலேயே வந்து இந்த கிராமத்து புறங்கள்லாம் வெளியில வந்து வேலை செய்யுது. ஸோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம பாண்டிச்சேரியில இப்படி ஒரு கிராமத்தை பார்க்கக்குள்ள சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க பேசுறதுக்கு, பேசலாம், வணக்கம், உங்க பேசலுங்க. என் பேர் பிரீத்தி. பிரீத்தி எப்படி இருக்கீங்க? பிரீத்தி
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி?
1: ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஸோ உங்களுடைய பிறந்து வளர்ந்த ஊர் இதுதானா? எத்தனை வருஷமா இருக்கீங்க?
2: இல்ல இது வந்து என்னோட மாமனார் இருக்கு. இங்க பிள்ளையாருக்கு பத்துக்கு நான் வந்து 4 இயர்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் மந்தோட
1: ஒரு 4 வருஷம் ஆக போகுது. அப்பனா வந்து கொஞ்சம் கம்மி தான் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, உங்களுடைய சொந்த ஊர் எது பிரீத்தி?
2: என்னோட சொந்த ஊர்

0: சரி சரி, இன்னும் சூப்பர். அது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இங்க அமைதியா இருக்கும்ன்றீங்களா, அங்க இதை விட இன்னும் அமைதியா இருக்கும். எங்களுக்கே தெரியுமே உஸ்தேரி வந்து ஒரு அமைதி சிறந்த ஒரு சுற்றுலா பிளேஸும் கூட இல்லைங்களா. என்ன என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம போயிட்டு அந்த உஸ்தேரியில இருந்து தண்ணியை பார்த்துட்டு உட்கார்ந்தே ஒரு தனி சுகம் அப்படித்தானே? ஆமா அப்படிதான். நம்ம காலையில ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், மைண்ட்ல எதனா வேற எதனா ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாரும் இங்க போனோம் அங்க போனோம். எனக்கு வந்து பர்சனலா வந்து அந்த உஸ்தேரி பூங்கான்றதை தாண்டி அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனாதான் ஒரு எங்க ஊர்ல இருந்து அந்த பஸ் ஸ்டாப்ல போய் நின்று அந்த தண்ணி அந்த பறவைங்க ஒன்னொன்னும் ஒரு ஒரு விதமா இருக்கு. நான் எனக்கு 29 இயர்ஸ் ஆகுது, ஆனா இன்னுமே ஒரு ஒரு பறவையும் எனக்கு ஒரு ஒரு மாதிரி புதுசாதான் தெரியும். ஒரு ஒரு பறவையும் நம்ம வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து உச்சேரிக்கு வருது. ஒன்னு ஒன்னத்தையும் வந்து ரசிக்கிறது வந்து சுகம். சோ எந்த சீசன்ல வந்து இந்த பறவைகள்லாம் அதிகமா பாக்கலாம் உச்சேரி? சீசன்ன்றதை தாண்டி எப்பயுமே பாக்கலாம் அங்க. நம்ம வந்து சீசனே இல்லை, நம்ம மோஸ்ட்லி எப்பயுமே பாக்கலாம். அதுவும் ஈவினிங் டைம்ல ஒரு 5 o'clock, 6 o'clock எல்லாம் போனீங்கன்னா அந்த சென்டர்ல மட்டும் ஒரு இடம் இருக்கும், அந்த நல்ல புதர் மாதிரி இருக்கும், அதை சுத்தி உட்காந்துட்டு இருக்கும் பாருங்க. இன்கேஸ் நீங்க போனீங்கன்னா ஈவினிங் டைம்ல கரெக்டா ஒரு 5:30 போனீங்கன்னா போட்டிங் போங்க. அப்ப நீங்க மத்த இடத்துல சுத்தும் போது அந்த ஒரே ஒரு ரவுண்டு தான் வளைவீங்க, அதுல வந்து திட்டிட்டு ஒரு 200 பறவைங்க மேலே உட்காந்துட்டு இருக்கும். ஒன்னு ஒண்ணு பார்க்க அதுவும் எப்படின்னா அதோட ஸ்பீசியஸ்ல தனித்தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போதே அவங்க ஃபேமிலி கூட எவ்வளவு அழகா ஒன்னா இருக்காங்க, ஆனா எல்லாமே ஒரே இதுலதான் இருப்பாங்க. அது பார்க்க இன்னும் அழகா இருக்கும். வேற உட்காந்து ரசிக்கக்குள்ளே தெரியும் இவங்களா இவங்க ஃபேமிலி, இவங்களாம் ஒரு ஃபேமிலி போல அப்படின்னு சொல்லிட்டு. சோ சொல்லக்குள்ளேயே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பிரீத்தி. நான் இன்னும் வந்து போட்டிங் போல, கண்டிப்பா நீங்க சொல்லக்குள்ள கண்டிப்பா நான் உச்சேரிக்கு போயிட்டு போட்டிங் வந்து போயிட்டு வருவேன். ஸோ டைம் கிடைக்கக்குள்ளெல்லாம் உங்களுக்கு உச்சேரி போவீங்களா? நீங்க உங்க சொந்த ஊருக்கு போவீங்களா?
1: டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா போவேன். அதுலயும் ரொம்ப டைம் கிடைக்குது. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம இன்னைக்கு சண்டே லீவு, வெளியில போலாம், தாண்டி பீச்சுக்கு போலாம், இங்க போலாம், அங்க போலாம். நாங்க வந்து ஓகே இதுக்காக ஏன் அவ்வளவு தூரம் தூரத்துக்கு நம்ம இடம் அப்படின்னு கிளம்பிடுவோம் நாங்க.
0: அப்படின்னா படிக்கக்குள்ள உங்க பசங்க, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், அவங்க எல்லாம் உங்க ஊருக்கு வர, உங்க உச்சேரிக்கு வர அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதானே?
1: ஆமா சொல்லுவாங்க. நானுமே இப்ப எங்க அக்கா பசங்க அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு, ஒரு சின்ன பாப்பா எல்கேஜி, அவன் வந்து அழுதுகிட்டே இருப்பான் ஸ்கூலுக்கு போவ. சோ வெளியில எல்லாம் நம்ம கூட்டு போய் அழைய நிறுத்தத்துக்கு பதில் வீட்டுக்கு வர டைம்ல அந்த உஸ்தேரியில கூட்டு போய் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு விளையாட வச்சு கூட்டு வந்துருவேன். அதெல்லாம் வராம அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவான், ஏன்னா அடுத்த நாள் என்ன கூட்டு போவாங்களே அப்படின்ட்டு. அதனால மோஸ்ட்லி அந்த இடம் வந்து எப்பயுமே ஸ்பெஷல் தான்.
0: என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தம்பி பிறந்துட்டான். பிஃபோர் தம்பி பிறக்க முன்னாடி நாள் வரைக்குமே ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தம்பி பிறந்துட்டான். தம்பி பிறந்ததுனால தம்பி பாத்துக்கணும்ன்றதுக்காக வீட்டுல இருக்கேன். இப்போ
0: ஸ்டாஃப் நர்ஸா இருந்திருப்பீங்க நீங்க வந்து? ஸ்டாஃப் நர்ஸா இருக்கக்குள்ள உங்க, அதாவது உங்க ஊஸ்தேரியில இருக்கக்குள்ள சப்போஸ் யாருக்கா உடம்பு சரியில்லை, ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்களே பண்ணி கூட்டிட்டு போவீங்களா?
1: இல்ல அது மாதிரி சுச்சுவேஷன் இது வரைக்கும் என்னோட லைஃப்லயே வரல. பட் மோஸ்ட்லி வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை போல வரலன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட கேட்பாங்க. முதல்ல எடுத்தோடனே யாருக்குமே நம்ம மெடிசன் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க பர்சனலா நீங்க எதனால அது வந்து வீட்டுல நம்ம எதனா சேஞ்சஸ் இருக்கா, ஃபுட்ல எதனா நீங்க சேஞ்ச் பண்ணீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே நம்ம வீட்லயே பாத்துக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணும். ஏன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் ஒரு ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா உடனே டேப்லெட் போடக்கூடாது, அதுக்குள்ள ஒரு டைம் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம பாடியில இருக்கிற அந்த WBC வந்து ஒர்க் பண்ணும். அப்ப நம்ம இம்யூன் சிஸ்டமும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். ஸோ அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 1 day அட்லீஸ்ட் 24 hours இல்ல 48 hours ஆகுது நம்ம டைம் கொடுக்கணும். கொடுத்துட்டுதான் ஓகே ரொம்ப முடியலன்னும் போது நமக்கே தெரியும் டேப்லெட் எடுத்துடலாம் அப்படின்ற. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல நான் சொல்றேன்னா எடுத்த உடனே டேப்லெட் வந்து எடுக்கவே கூடாது. ஏன்னா இப்பதான் தலைவலி ஸ்டார்ட் ஆகும், டக்குன்னு டேப்லெட் போடுவோம். அது ஒரு எப்படின்னா அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடும். இப்ப தலைவலிக்கு தான் டீ குடிக்க தோணும். ஒரு சில பேருக்கு தலைவலிக்குதுன்னா டீ குடிக்கணும். ஆமா ஒரு சில பேருக்கு காலையில டீ குடிச்சாதான் பாத்ரூமே வரும் அப்படின்ற பேர் இன்னமும் இருக்காங்க. என்னோட கூட மைண்ட் அது வந்து செட் ஆயிடுச்சு. அது வந்து ஆக்சுவலி ஒரு அடிக்டட் தான், அதுவுமே ஒரு அடிக்டட் தான். அதே மாதிரி ஒரு சில பேர் ஒண்ணுமே இல்ல, லைட்டா தான் அந்த பெயின் ஸ்டார்ட் வர மாதிரி இருக்கும், உடனே டேப்லெட் போட்டுருவாங்க. அது ஒரு பீரியட்ல வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாகவோ இல்ல ரொம்ப ஒரு இதுல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும்போது அப்ப ரொம்ப அவங்க டிப்ரெஷன்ல போற அளவுக்கு கூட இருக்கு. அந்த டைம்லதான் நிறைய டேப்லெட்டை வாரி வாயில
0: போட்டுக்கிறது,
1: அது போல எல்லாம் விஷயம் எல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காமனா நான் லைஃப்ல நிறைய பாத்துருக்கேன். ஸோ எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏன் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, எதனால வந்தது, எப்போதுல இருந்து வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு முதல்ல அதை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஓகே நம்மளால முடியல நெக்ஸ்ட் வந்து பக்கத்துல

0: இருக்கிற ஹாஸ்பிட்டலும் யாரும் எடுத்து ஒன்னு மெடிக்கல்ல வாங்கி போறவங்களாம் இருக்காங்க. எங்க வீட்லயுமே இருக்காங்க, நான் ஸ்டாஃப்லெஸ் தான், ஆனா எங்க வீட்லயுமே இருக்காங்க டாக்டர் பார்க்காம மெடிக்கல் வாங்கி போடுறவங்களும் இருக்காங்க.
1: நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது ஸ்டாஃப் நர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வீட்டுல கொண்டு வந்தீங்க? இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க போல.
0: ஆக்சுவலி என்னன்னா எல்லாரும் வந்து லைஃப் வந்து ட்ரீம் வந்து என்ன செய்ய ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து நான் டென்த் படிக்கும் போது நிறைய ஒயிட் ட்ரெஸ் பார்ப்பேன். அப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல ஓகே நர்ஸ்னா ஒரு இது கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும்.
1: ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா
0: பார்த்து அதுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து நர்சிங் இதுல வந்து. ஸோ அதுக்காகவே நான் வந்து பயாலஜி குரூப் எடுத்தேன். அது மாதிரி நானும் எனக்கு வந்து அப்பதான் அதுக்கு முன்னால கேட்டேன்னா டீச்சர் பாப்போம் அப்படின்றவன். பட் அந்த ஒரு பீரியட்ல வந்து ரொம்ப இது வந்துச்சு. ஸோ அப்ப எனக்கு எதனால தோன்றினு தெரியல இந்த கோவிட் வந்தது இது எல்லாமே. நான் அதுக்கப்புறம் ஓடி முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு அந்த முடிக்கிற டைம்ல கோவிட்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சில விஷயம் எல்லாம் பார்த்தேன் ஓகே நம்ம எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு. வீட்லயும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்க அப்பாக்கு சுகர் வந்திருந்தது. ஸ்டார்டிங் சுகர் வரும்போது ஃபர்ஸ்ட் எதனால வந்ததோ அதை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கும் நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுப்பா, அதுக்கப்புறம் நீ மெடிசன் எடுத்துக்கோங்க. 10 இயர்ஸ் வரைக்கும் எங்க அப்பா சுகருக்கு மெடிசனே எடுக்கல. அப்ப வந்து கேட்டாங்க இது போல வந்து ஆக்சுவலி நானே சொல்லப்படாது இதெல்லாம் இது போல வந்து டேப்லெட் எடுத்தா எடுக்கலன்னா கண்ணு அஃபெக்ட் ஆகிடும் இதுவா அஃபெக்ட் ஆகும். டேப்லெட் எடுத்தாலுமே அஃபெக்ட் ஆகும் தான். ஒரு சில பேர் அந்த சுகரை மெயின்டைன் பண்றதுலதான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுமாரி ஒரு 10 இயர்ஸ் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏஜ் ஆகவோ மைண்ட் வந்துருச்சு ஓகே நம்ம டேப்லெட் எடுத்தாதான் நம்ம உடம்பு கேட்குற அளவுக்கு. அதுக்கப்புறம் அப்ப எடுத்து ஆரம்பிச்சவரு இப்ப வரைக்குமே எங்க அப்பா டேப்லெட் தான் சாப்பிட்டுருக்கு.
1: இப்ப ஸ்டார்டிங் பீரியட் எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க மெடிக்கல் லைன்ல. சோ இந்த ஃபர்ஸ்ட் இயர் இந்த ட்ரைனிங் இதெல்லாம் நீங்க எப்படி அட்டன் பண்ணீங்க?
0: ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஓடி டெக்னீஷியன் படிக்கும் போது வானூர்ஜிஎஸ்லதான் போட்டாங்க, மோஸ்ட்லி அங்க டெலிவரி தான். அப்ப அது பார்க்கும்போது எனக்கு வந்து அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டா அப்பா தான் சொல்லுவேன். அப்ப அந்த டெலிவரி எல்லாம் பார்த்தோன்னே எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்கு இப்பதாயா தெரியுது அப்படின்னு.
1: அம்மாவும் பிடிக்கும் அப்படின்னு
0: அம்மாவும் பிடிக்கும். அது இல்லாம இப்ப எனக்கு மேரேஜ் வேற ஆயிடுச்சு, அதனால அம்மாவையும் ரொம்ப மிஸ் பண்றேன். அது போல நிறைய விஷயம் எல்லாம் எனக்கு வந்து மெடிக்கல் சீட்லயும் நான் நிறைய கத்துருக்கேன். எனக்கு வந்து மத்தவங்க மேல ஹாஸா இருக்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எப்படி
1: சகித்த தன்மை பொறுமை இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் என்னை கத்து கொடுத்துருவோம்.
0: ஆமா அது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து முதல் ரிலாக்ஸா இருக்கணும் பதட்டப்படக்கூடாது இதெல்லாம் முதல் நான் கத்துக்கிறேன். அப்பதான் நான் போய் இன்னொருத்தங்கிட்ட சொல்ல போதும் இது வந்து இந்த விஷயம்ன்றதை தாண்டி சைக்காலஜிக்கலா வந்து ஒரு ப்ராப்ளம் வருதா லைஃப்ல பிரச்சனை இருக்கா ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நான் போய் இன்னொருத்தங்கிட்ட ஒரு சூசைட் அட்டம் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட நான் போய் சொல்ல முடியும் இல்ல நீங்க பண்ற தப்பு இப்ப நீங்க பண்ணிட்டீங்க இதனால உங்களுக்குதான் வலி. ஆனா மத்தவங்க ஜாலியா தானே இருக்காங்க நீங்க ரைட்டு. ஆமா ஆமா அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இது மட்டும் இல்லாம இந்த டைம் விட்டுருங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம அவங்கள நம்ம போட்டு தள்ளுற மாதிரி நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆமா ஒண்ணுமே இல்ல சிம்பிளா ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போங்களா அதுவே உங்களுக்கு பேர்னிங் ஆயிடும் தலைவலி வந்துடும் ஸ்ட்ரெஸ் வந்துடும் எல்லாமே வந்துடும் அப்படின்னு. அது தகுந்த மாதிரி நிறைய பேர் ரிவியூவும் ஆயிருக்காங்க.
1: நிறைய விஷயங்களை பிரீத்தி நம்ம கூட வந்து ஷேர் பண்ணாங்க. எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு பேச தெரியாத நிறைய விஷயங்களை சொன்னாங்க பிரீத்தி. நன்றி. நேர்களை கிட்டத்தட்ட நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி பிள்ளையார் குப்பத்துல இருந்து சுவாரஸ்யமா போச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு இனிமையான தரத்தில் இசையோடு உங்களை சந்திக்கும் வரை See you then. Bye from ரத்னா.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்ன அவர் சொன்னார், கிபி 1694 வருஷத்தில் இங்கிலாந்து அரசி ரெண்டாவது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3 வில்லியம், அவர் ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்களாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து தான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜு பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள் ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்களெலாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார். அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல, அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி வக்கீல் ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க.

ஒரு நாள் பூரா ஆயிடுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே என்னோடது தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசா பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோடய வேலை, மற்றபடி இது உங்களோடதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க.

0: இந்த கோட்டை கொடுக்குறிய என்னோடது தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசாக பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோடய வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேர்களே தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். உத்தராகண்ட் மாநிலம் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அகாடமியில் இன்று நடைபெறும் 2024 பிரிவு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான 2ம் கட்ட பயிற்சிக்கான நிறைவு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் தெற்கு மண்டல கவுன்சிலின் 31வது கூட்டம் சென்னை அருகே கோவளத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசுக்கும் தென் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைந்த செயல்பாட்டிற்கு தேவைப்படும் முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகம், கேரளம் மற்றும் தெலங்கானா ஆகிய மாநில முதலமைச்சர்களும் அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளின் நிர்வாகிகளும் இதில் பங்கேற்கின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் அரசுமுறை பயணமாக மேற்கு வங்க மாநிலம் செல்ல உள்ளார். இப்பயணத்தின்போது எல்லை பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைக்கிறார். மேலும் சிலிகுரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான 5 நாள் நடைபெறும் சிறப்பு நியாய சங்கீதா கண்காட்சியை அவர் நாளை தொடக்கி வைக்கிறார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் உடனடி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இன்றைய உலக சூழலுக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு கவுன்சிலின் அமைப்பிலும் அதன் முடிவெடுக்கும் முறையிலும் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்றும் வளரும் நாடுகளுக்கு உரிய கூடுதல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டித் தொடரில் வாக்னர் மைதானத்தில் இன்று மாலை 6:30 நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. டைம் கரெக்டா 9:03 ஆகுது. FM ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி நேர் விருப்பம். நான் உங்க ஆர்ஜே ஆஷா. வாட்ஸ்அப் மூலமா நீங்களும் உங்க விருப்ப பாடலை FM ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உங்க பெயர், உங்க ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை தெளிவா டைப் பண்ணி 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: RTM அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பாடல் கேட்டிருக்காங்க.

ராசையா படத்துல இருந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளூர்ல இருந்து குமரன், சிவகவி, ஹரிஹரன், வித்யா, பத்மா, கோபி இவங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேர் விருப்பம் நிகழ்ச்சி தான் இப்ப ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா வெற்றிவேல், இந்த படத்துல இருந்து பாடல் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
1: ராதா பிரியா தேனி மாவட்டத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா சிறுத்தை படத்துல இருந்து பாடல் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், மணிசேகர், வலவனூர், பாரத் பாண்டியன், பட்டாளம் ரமேஷ், முத்தரசநல்லூர்ல இருந்து நவீன் சுந்தர், விலிவாக்கத்துல இருந்து குபேந்திரன், குளஞ்சாவடி பாலமுருகன், திட்டக்குடி செல்வராசு, இவங்களோட விருப்ப பாடல் வருதே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: விருப்பாடல் கிழக்கு வாசல் படத்திலிருந்து வருது கேட்டுட்டு வாங்க.

ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா அரண்மனை கிளி. இந்த படத்துல இருந்து பாடல் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுத்திருக்காங்க. திருவண்ணாமலையில இருந்து பர்வீன்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா கோவை வடவெள்ளி லூயிஸ் செல்வராஜ் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. இவங்களோட விருப்ப பாடல் காதலில் விழுந்தேன் படத்துல இருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்விற்பம் நிகழ்ச்சி தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பாண்டிச்சேரியிலிருந்து நிரஞ்சன் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. இவங்களோட விருப்ப பாடல் அண்ணா நகர் முதல் தெரு படத்திலிருந்து.

நேர்விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தந்ததுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவாக வானத்தை போல இந்த படத்துல இருந்து விருப்ப பாடல கேட்டிருக்காங்க தேவிகாபுரத்துல இருந்து வீரமணி. அண்ட் நிறைய பேருக்கு வந்து நம்மளால பாடல் கொடுக்க முடியல, ஏன்னா அவ்வளவு பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க. சோ நிறைய பேருக்கு பாடல் கொடுக்க முடியல, அவங்க யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி, நேதாஜி நகர் கும்பகோணம், ராமகிருஷ்ணன் கொடுமங்கொண்டான் பழனிவட்டம், ஹிதேந்திர தாஸ் அசாம்ல இருந்து, உளுந்தூர்பேட்டில இருந்து ராஜேந்திரன் லோகேஸ்வரன், தூத்துக்குடி சீதாலட்சுமி பாலசுப்ரமணியம், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, செல்வம் பொமிநாயக்கன்பட்டி தேனி மாவட்டம், செஞ்சி சிங்காவரம், கலைவாணி கனிஷ்மா, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஐயனார் மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன் பன்ருட்டிலிருந்து, ஐயனார் வந்து முதுக்குடியிலிருந்து பிரபு, ராஜபாளையம், சோனாட்சி சிவகுமார், கடலூர் கூத்தப்பாக்கம், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், சந்திரமுக மஞ்சுக்குப்பம் கடலூர்லிருந்து சரஸ்வதி பத்மநாபன், மாதாவரம் பால்பண்ணை, தமிழ்ச்செல்வி விழுப்புரம், ஜெயந்தி மரக்கானம், கண்டாச்சிமங்கலத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், சேப்பு விஜயராகவன், மேலகுடுதுறையிலிருந்து ராமகிருஷ்ணன் கொடுமங்கொண்டான் பழனிவட்டம், சரஸ்வதி மூலச்சத்திரம், ஜெயரா, ஜெயந்தி, ஜெயபிரபாப் கடலூர். இவங்க எல்லாருக்கும் இந்த கடைசியா வர பாடல் வந்து டெடிகேட் பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்க போறீங்க வானத்தை போல படத்திலிருந்து.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். நாட்டிற்காக அவர் ஆற்றிய சேவையும் பொது வாழ்க்கையில் அவர் அளித்த பங்களிப்பையும் தாம் நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் நிலையிலான 4வது இந்தியா சிங்கப்பூர் வட்டமேசை மாநாடு சிங்கப்பூரில் இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் ஓங்கை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் உடனிருந்தனர். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் செயல்பாட்டு முறைகள் குறித்த திறந்த விவாதத்தில் பேசிய ஐநாவுக்கான இந்திய துணை நிரந்தர பிரதிநிதி யோஜனா பட்டேல், பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை முன்பைவிட தற்போது அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றும், தெற்குலக நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பீகார் மாநிலம் பாட்னாவில் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் கட்டி முடிக்கப்பட்ட 235,000 வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கும் விழாவினை இன்று தொடக்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் பீகார் மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி, துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். ஒடிசாவில் பெய்து வரும் கனமழையால் அம்மாநிலத்தின் வடக்கு மாவட்டங்கள் வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே மாநிலத்தின் சில பகுதிகளில் மேலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு காலை வணக்கத்தோடு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கேட் செட் கோ கேம் நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். டெய்லியும் உங்கள் அறிவுக்கு திணி போடுற மாதிரி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் சூப்பராக கொண்டு வரும். அதே மாதிரி இன்றைக்கும் நான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம். உங்களுக்கான முதல் கொஸ்டின் என்னென்னா, இந்தியாவில் காடுகளின் பரப்பளவை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்யும் அமைப்பு எது? இந்தியாவில் காடுகளின் பரப்பளவை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்யும் அமைப்பு எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸும் தரும். ISRO, பி ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, சி நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, டி வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இந்த கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275250 என்ற இருக்குது.

0: நேரம் 10:08 56 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் முதல் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின், இந்தியாவில் காடுகளின் பரப்பளவை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்யும் அமைப்பு எது? இந்தியாவில் காடுகளின் பரப்பளவை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்யும் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க சார், இதுக்கான ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?

0: முக்கிய வன ஆய்வு நிறுவனம் அமைப்பு இதை கணக்கெடுக்கிறது சார்.
1: ஓகே சார், கரெக்டா சொல்லிட்டீங்களே. மதிப்பீடு
0: செய்யறதுக்கான
1: வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் சார்.
0: நன்றி
1: சார். ராஜகோபாலன் சார் சூப்பராகவே ஆன்சர் பண்ணிட்டாங்க. எஸ், ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர். ஓகே, உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? மீண்டும் உங்களுக்காக, ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? உங்களுக்கான ஆப்ஷனும் கொடுக்கப்படுது. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்ற எண் இருக்குது.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மீண்டும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் நிகழ்ச்சிக்குள்ள போயாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த குவெஸ்டின் நான் கேட்டிருந்தேன், ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அறந்தாங்கிறது ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், ஆன்சர் தெரியுமா?
1: மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட்.
0: ஓகே சார், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா சார்? ஓகே சார், ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் சார்.
1: நன்றி நன்றி
0: நன்றி சார் நன்றி. ஐயப்பன் சார் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, இந்தியாவின் ஃபாரஸ்ட் கவர் பற்றிய மதிப்பீடுகள் எந்த அறிக்கையில் வெளியிடப்படுகின்றன? இந்தியாவின் ஃபாரஸ்ட் கவர் பற்றிய மதிப்பீடுகள் எந்த அறிக்கையில் வெளியிடப்படுகின்றன? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா, இந்தியன் என்விரான்மெண்ட் ரிப்போர்ட், இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட், நேஷனல் ஃபாரஸ்ட் சென்சஸ், கிரீன் இந்தியா ரிப்போர்ட். உங்களுக்கான இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சானே, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்ஜன் இருக்குது.

0: யாரு?
1: தாய் கிழவி.
0: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
6: நேரம் 10:22, 29 ஆகிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாவின் ஃபாரஸ்ட் கவர் பற்றிய மதிப்பீடுகள் எந்த அறிக்கையில் வெளியிடப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் சொல்ல யாரும் வரல. எஸ் ஆன்சர் நான் எதாவது டஃப்பாக இருக்கா என்னன்னு தெரியலையே. உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன், இந்தியாவின் ஃபாரஸ்ட் கவர் பற்றிய மதிப்பீடுகள் எந்த அறிக்கையில் வெளியிடப்படுகின்றன? இதற்கான ஆப்ஷன் என்னென்னா, ஏ இந்தியா என்விரான்மெண்ட் ரிப்போர்ட், இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட், நேஷனல் ஃபாரஸ்ட் சென்சஸ், கிரீன் இந்தியா ரிப்போர்ட். இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2752300 என்ற எண்ணிருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில நான் ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாவின் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பற்றிய மதிப்பீடுகள் எந்த அறிக்கையில் வெளியிடப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பலராமன்
0: சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி சார்?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், ஆன்சர் தெரியுமா? வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் சார். பல்ராமன் சார் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டாங்க. எஸ், இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாவின் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? இந்தியாவின் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா, 1972, 1980, 1988, 1992. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்ற எண் இருக்குது.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: நேரம் 10:33, 10 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாவின் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேரம் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
2: ஓகே சார், சொல்லுங்க சார், ஆன்சர் தெரியுமா?
3: தெரியும் சார. 1988 அப்படிங்கறதுதான் உருவாக்கப்பட்டது. இது இதனுடைய மைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்விரான்மெண்டலுடைய ஸ்டெபிலிட்டி அப்புறமா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அமைக்கப்பட்டிருக்கு சார்.
2: ஓகே சார், சூப்பரா சொல்லிட்டீங்களே. ஆன்சர் மட்டும் இல்லாம அதை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க.
3: ஆமா, அது மட்டும் இல்லாம இது வந்து எக்கலாஜிக்கலுடைய பேலன்ஸ், பயோடைவர்சிட்டியுடைய கன்சர்வேஷன், இதெல்லாமும் பிரகடனப்படுத்துறதுக்காகத்தான் மெயினா அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டது சார். ரொம்ப அற்புதமான ஒரு பாலிசி.
2: ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச்.
3: இந்த டே உங்களுக்கும் சூப்பரா மட்டும். பை சார்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேர்களே, சந்திரசேகர் சார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் மட்டும் இல்லாமல் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் சூப்பராக கொடுத்தாங்க. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த குவெஸ்சன் கேட்க போகிறேன். நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 முக்கிய நோக்கங்கள் ஒன்று.

இது மீண்டும் உங்களுக்காக. நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 முக்கிய நோக்கங்களில் ஒன்று எது? உங்களுக்கான ஆன்சர் என்னன்னா, ஃபாரஸ்ட் லேண்டை நகர்ப்புறமாக மாற்றுதல், பி என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டி மற்றும் எக்காலஜிக்கல் பேலன்ஸ் உறுதி செய்தல், சி டிம்பர் ப்ரொடக்ஷன் மற்றும் அதிகரித்தல், டி ஃபாரஸ்ட் டூரிசமை மட்டும் மேம்படுத்துதல். இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்று இருக்குது.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

நேரம் 10:39 13 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 முக்கிய நோக்கங்களில் ஒன்று எது? நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 முக்கிய நோக்கங்களில் ஒன்று எது? இருக்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2

7176 மற்றும் 2275230 என்ற எண் இருக்கு.

0: நேரம் 10:44 11 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ பொதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் முன்னாடி கேட்ட கொஸ்டின் என்ன, நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 முக்கிய நோக்கங்களில் ஒன்று எது? இருக்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். ஆசை கம்பி பேசிட்டு இருக்கேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் புவனேஷ் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.

0: சார், சொல்லுங்க சார்.
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார், நன்றி சார்.
1: அதாவது காடுகள்னாவே நமக்கு என்விரான்மெண்டல பாதுகாக்கிறதுக்காக ஒரு முக்கியத்துவமானது காடுகள் தான் இன்னைக்கு.
0: ஓகே சார்.
1: அதனாலதான் அந்த பாலிசிலயும் வந்து நமக்கு என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டி அந்த ஆப்ஷன் பி.
0: எஸ் சார், கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: அதான், ஏன்னா அதுதான் வரணும், வேற வழி இல்ல. ஆனா காடு இருந்தாதான் நாடு இருக்கும்.
0: கண்டிப்பா சார்.
1: ஓகே சார்,
0: உண்மை சார். நன்றி சார், நன்றி சார்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: ஆசை தம்பி சார் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சனை நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்.

இந்தியாவின் ஃபாரஸ்ட் கவர் என்று கணக்கிடப்படும் நிலப்பரப்பிற்கு குறைந்தபட்ச ட்ரீ கெனோபி டென்சிட்டி எவ்வளவு? இந்தியாவில் ஃபாரஸ்ட் கவர் என்று கணக்கிடப்படும் நிலப்பரப்பிற்கு குறைந்தபட்ச ட்ரீ கெனோபி இது எவ்வளவுன்னு நீங்கள் சொல்லணும். எத்தனை பர்சன்டேஜ்னு ஆப்ஷனில் நான் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ 5%, ஆப்ஷன் பி 10%, ஆப்ஷன் சி 20%, ஆப்ஷன் டி 30%. ஏற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2217760 மற்றும் 2275230 என்ற எண் இருக்குது.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேரம் 10:51 51 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாவின் ஃபாரஸ்ட் கவர் என்று கணக்கிடப்படும் நிலப்பரப்பிற்கு குறைந்தபட்ச ட்ரீ கெனோபி டென்சிட்டி எவ்வளவு? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: அவர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? யாரு?
2: நான் நலமா இருக்கேன். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: ஓகே சார், சொல்லுங்க சார், ஆன்சர் தெரியுமா?
2: இதற்கான சரியான விடை 10%.
1: ஓகே சார், சூப்பரா சொல்லிட்டீங்களே சார், கரெக்டா சொல்லிட்டீங்களே.
2: மிக மகிழ்ச்சி. நன்றி சார்.
1: நன்றி சார். நிலையத்தின் சார்பாக நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் சார்.

நேரம் 10:56 44 நொடிகள் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் சூப்பரான ஆன்சர்லாம் சொன்னாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டேன், அதுக்கான கரெக்டான ஆன்சர் நிறைய பேர் சொன்னாங்க. ஆன்சர் சொன்ன அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.

0: அது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் இன்று சிங்கப்பூரில் நடைபெறவுள்ள அமைச்சர்கள் நிலையிலான 4வது இந்தியா சிங்கப்பூர் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வோங்கை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான விரிவான உத்திசார் கூட்டாண்மையின் செயல்பாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்தியா வந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜின்ஷிரோ கொய்சுமி நேற்று மும்பையில் உள்ள மேற்கு கடற்படை தலைமையகத்துக்கு சென்று பார்வையிட்டார். அப்போது

அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வோங்கை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான விரிவான உத்திசார் கூட்டாண்மையின் செயல்பாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்தியா வந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜின்ஷிரோ கொய்சுமி நேற்று மும்பையில் உள்ள மேற்கு கடற்படை தலைமையகத்துக்கு சென்று பார்வையிட்டார். அப்போது இந்திய கடற்படையின் பணிகள், பொறுப்புகள் மற்றும் செயல்பாட்டு திறன்கள் குறித்து அவருக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் உடனடி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இன்றைய உலக சூழலுக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு கவுன்சிலின் அமைப்பிலும் அதன் முடிவெடுக்கும் முறையிலும் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்றும், வளரும் நாடுகளுக்கு உரிய கூடுதல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்திய மற்றும் ரஷ்ய சமூகத்தினரை ஒருங்கிணைத்து இந்திய கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகளை கொண்டாடும் வகையில் ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் இந்திய தின விழா இன்று தொடங்கி 4 நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது. ஆப்கானிஸ்தானின் காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு மருந்துகள் மற்றும் மருத்துவப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. நட்பு நாடான ஆப்கானிஸ்தான் மக்களின் சுகாதார தேவைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்துவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் நடைபெறும் ஆன்டிகா சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கலப்பு இரட்டையர் இணையான மோஹித் ஜக்லான், லக்ஷிதா ஜக்லான் இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, டைம் கரெக்டா 11:12 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. நிகழ்ச்சியில உங்களுக்காக நிறைய மெலடியான சாங்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நிகழ்ச்சியில தொடக்கமா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அறிவுமதி வரிகள்ல ஹரிஹரன் பாடிய பாடல் மூவேந்தர் படத்திலிருந்து.

மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியை தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக எஸ்ஏ ராஜ்குமார் மியூசிக்ல சுஜாதா பாடிய பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்துல இருந்து.

மெல்லி மேஜிக் நிகழ்ச்சி தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பழனி பாரதி வரிகள்ல மனு அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
3: வாலி வரிகள்ல ஹரிஹரன் அமிர்தா பாடிய பாடல் மறுமலர்ச்சி படத்திலிருந்து.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமா.
6: புதுவை 102.8 கேட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியில அடுத்ததா இளையராஜா இசையில ஹரிஹரன் பாடிய பாடல் காதல் கவிதை படத்திலிருந்து.

நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு நமது முதன்மை அலைவரிசையில் ஒளிச்சித்திரம், உத்தமபுத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஜி ராமநாதன், திரைக்கதை வசனம் ஸ்ரீதர், இயக்கம் பிரகாஷ் ராவ்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களுக்காக வைரமுத்து வரிகள்ல ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம், மகாநதி சோபனா இணைந்து பாடிய பாடல் கண்ணெதிரியை தோன்றினால் படத்திலிருந்து.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 நமது முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள் கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமுதிரி புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
1: சூப்பர்ப்பா, பயங்கரமா
2: நடிக்கிறாங்க.
3: பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும்
4: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
5: தினமும்
0: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
6: ஏய், இங்க தாதா கிங். இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வைரமுத்து வரிகள்ல வித்யாசாகர் இசையில ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடிய பாடல் உயிரோடு உயிராக படத்திலிருந்து.

0: அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவாக சொல்லாமலே படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றிகொண்டான். உத்தராகண்ட் மாநிலம் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அகாடமியில் இன்று நடைபெறும் 2024 பிரிவு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான 2ஆம் கட்ட பயிற்சிக்கான நிறைவு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி இன்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன்

கிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். நாட்டிற்காக அவர் ஆற்றிய சேவையும் பொது வாழ்க்கையில் அவர் அளித்த பங்களிப்பையும் தாம் நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தென்மண்டல கவுன்சிலின் 31வது கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டுள்ளார். மேலும் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநில முதலமைச்சர்களும் தெலங்கானா துணை முதலமைச்சரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாடு மக்களை மையமாக கொண்டு மனித நேயத்திற்கு முதன்மை முன்னுரிமை கொடுக்கும் கொள்கையின் அடிப்படையில் அமையும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான விநாயகர் சிலைகளை தயாரிக்க இயற்கையான களிமண் உள்ளிட்ட மூலப்பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என மாசு கட்டுப்பாட்டு குழுமம் அறிவித்துள்ளது. வங்கதேசத்தில் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. 35 ஆண்டுகளுக்கு பிறகு வாக்கெடுப்பு மூலம் இத்தேர்தல் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர்

தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான விநாயகர் சிலைகளை தயாரிக்க இயற்கையான களிமண் உள்ளிட்ட மூலப்பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என மாசு கட்டுப்பாட்டு குழுமம் அறிவித்துள்ளது. வங்கதேசத்தில் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. 35 ஆண்டுகளுக்கு பிறகு வாக்கெடுப்பு மூலம் இத்தேர்தல் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்கள் வேட்பாளர்கள் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு வந்தனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 12:02:55 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று நிகழ்ச்சியில் டெய்லியும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி நிகழ்வு வந்து நடந்திருக்கும், அதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்ததை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நம்ம தூங்கும்போது ஏன் பல நேரம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு பூச்சி, அது என்ன பூச்சி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், கொசுக்கள். இன்றைக்கி உலக கொசு தினம். உலக கொசுக்களை எந்த கொசுக்கள் தினம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்களை வச்சு கொண்டாடுறதுக்கு உருவாக்கப்படலை, அதனால வரும் அதனால் ஒரு ஏற்படக்கூடிய பலவித நோய்களும் பற்றி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செய்கிறதா இருக்கட்டும், அதை பற்றிய விழிப்புணர்வு உணர்த்துவதற்காக தான் இந்த நாளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
1: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

மீண்டும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. ஆகஸ்ட் 20 இன்னைக்கு உலக கொசு தினமாக அனுசரிக்கப்படுவதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான அறிவியல் வரலாறு இருக்கு. மலேரியா பரவதுல பாத்தீங்கன்னா கொசுவின் பங்கு என்ன என்பதை கண்டறிவதில் சர் ரொனால்ட் ராஸ் ஒரு முக்கிய பங்காற்றினாரு. அதனால இந்த நாளை கொசுக்காக கொண்டாடப்படுற நாளா இல்லாம கொசு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துற ஒரு நாளா இருந்திருக்கு. ஆமா, எல்லா கொசுக்களுமே ஆபத்தானதா? தொடர்ந்து கேளுங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 12:19, 3 நொடிகள் ஆகிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று என்ற நிகழ்ச்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக கொசு தினம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா கொசுக்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஏடிஎஸ், அனோபிலிஸ் போன்ற சில கொசுக்கள் நோய் பரப்பதில் முக்கியமானதாக இருக்கு. மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்கள் கொசுக்களுடன் தொடர்புடையதாக இருக்கிறதுனால இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் கொசுவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? தேங்கி நிற்கிற தண்ணீர். ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் தேங்கி நின்னாலும் அது கொசுவுக்கு இனப்பெருக்க இடமாக மாறலாம். அதனால கொசுவை தேடி அடிக்கிறத விடையும் அதை வளராமல் தடுக்கிறத நம்மளால் முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி தண்ணி எதுவும் தேங்கி நிற்காம பார்த்துக்கொள்றதா இருக்கட்டும், சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், கொசுக்கடியிலேருந்து பாதுகாத்துக் கொள்வது, இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா அமையுது. ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து கேளுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் நின்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உலக கொசு தினமும் பத்தி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு நாளும் கூட இந்திய அக்ஷய் ஊர்ஜா தினம், அதாவது என்னன்னா சூரியன் தினமும் உதிக்குது, காற்று தினமும் வீசுது, ஆறுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம கிட்ட என்ன சொல்லுது தெரியுமா? என்ன பயன்படுத்திக்கோ, யூஸ் மீ, நான் திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதை ஊக்குவிக்கிற விதமாக தான் இந்த நாளை உருவாக்கியிருக்காங்க. அக்ஷய் ஊர்ஜா, அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், இந்தியாவில் ஆகஸ்ட் 20 பார்த்தீங்கன்னா 2004 முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களிடம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அந்த காலகட்டத்தில் பள்ளி மாணவர்கள் பேரணி, மனித சங்கிலி, ஓவியம், கட்டுரை, வினாடி வினா போன்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இந்த செய்தியை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சென்றாங்க. அக்ஷய் ஊர்ஜானா என்ன, அதற்கான விஷயத்தை தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம்.

இதெல்லாம் நமக்கு இயற்கையிலே கிடைக்கிற பவர் பேங்க்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயணத்தில் சூரியன், காற்று, நீரின் பல வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி மாறிக்கிட்டே இருக்கு. இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தினசரி பார்த்தீங்கன்னா சூரிய ஆற்றல் 100 GW தாண்டி இருந்தது. காற்றாலை மற்றும் நீர்மின் ஆற்றலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிக்கொண்டே இருக்குது.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று என்ற நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக கொசு தினத்தை பற்றியும் அக்ஷய ஊர்ஜா தினத்தை பற்றியும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று என்ற நிகழ்ச்சி நிறைவு பெற்றாச்சு. நானும் டாடா பாய் பாய் சொல்லிக்கிறேன். ஆர்ஜே புவனேஷ். இன்னும் சில நொடியில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள மாநாடு சென்னை அடுத்த கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென் மாநில முதலமைச்சர்களை கொண்ட தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த மண்டல குழுவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. நதிநீர் பங்கீடு குறித்த விவாதமும் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் இன்று பிற்பகல் வரை நடைபெறுகிறது. கோவளத்தில் இருந்து சிதம்பரநாதன்.
0: சிங்கப்பூர் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை இன்று சந்தித்து பேச்சு நடத்தினர். சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதார ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது

0: குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு ஜெய்சங்கர், மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா ஜப்பான் இடையே பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர். வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் சாசனத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மேலானதா காங்கிரஸ் என்றும் வினவியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும், வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது நாட்டை அவமதிப்பது ஆகும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு வலு சேர்க்கும் வகையில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ ஆணையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் புதிதாக உரிமமோ பதிவோ இல்லாமல் சேவையாற்ற முடியும் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் நடைபெற்ற விவாதத்தின்போது இந்தியா சார்பில் பேசிய திருமதி யோஜனா பட்டேல் இதனை வலியுறுத்தினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா பாதுகாப்பு குழு கூடுதல் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி யோஜனா பட்டேல் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அளித்த உத்வேகம் மற்றும் ஆதரவு காரணமாக நக்சலைட் பிரச்சினை இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் அம்மாநிலத்தில் களப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்தும் சுற்றுலா தொடர்பான முன்னெடுப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது அவர் எடுத்துரைத்தார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு விஷ்ணு தேவ்சாய் கூறினார். ஒடிஷாவில் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேல்முறையீடுகள் குறித்த முடிவுகள் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக யுக்ரைனின் பல்வேறு பகுதிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தானின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக

0: அந்நாட்டிற்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்காக இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலாலும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 11 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரின் இவாங்கா கி நகாஷினி இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6, 21-6 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அனஸ்தாஷியா ஃபிஷரை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் லிஷா பால் மற்றும் பிரியான்ஷு ரஜாவத்தும் கலப்பு இரட்டையர் பிரிவில் மோஹித் ஜக்லான், லக்ஷிதா ஜக்லான் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-4, 10-4 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜிசுங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லா சால்மிலன் இணையை வென்றது. கியூபக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 12:50 27 நொடிகள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: பரபரவென்று நடக்க ஆரம்பித்தான். ஏ பாரவண்டி, நானும் கூட அதை நம்பவில்லையடா என்றான் ஹஹோல். என்னேன் பாரவண்டி என்று சொன்னாய் என்று உயிரற்ற சிரிப்போடு ஹஹோலை பார்த்து கேட்டான் நிக்கோலாய். ஏனா நீ அப்படித்தானே இருக்கிறாய்? திடீரென்று நிக்கோலாயும் வாய்விட்டு உறக்க சிரித்தான். சிரிக்கும்போது அவன் வாய் விரிந்து திறந்திருந்தது. என்னப்பா இது, என்ன சிரிப்பு என்று நிக்கோலாயின் முன்னால் சென்று நின்று வியப்புடன் கேட்டான் ஹஹோல். இல்லை, திடீரென்று ஒன்றை நினைத்து கொண்டேன், சிரிப்பு வந்தது. உன் மனத்தை புண்படுத்த எண்ணுபவன் உண்மையிலேயே முட்டாளாய்தான் இருக்க வேண்டும் என்றான் நிக்கோலாய். என் உணர்ச்சியை எப்படி புண்படுத்த முடியும் என்று தோலை உலுப்பிக் கொண்டே கேட்டான் ஹஹோல். அது எனக்கு தெரியாது என்று அன்பு கலந்த இனிய புன்னகையோடு சொன்னான் நிக்கோலாய். உன்னை ஒருவன் புண்படுத்திவிட்டால் பின்னால் அவன்தான் அதை எண்ணி வெட்கப்பட்டுக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். வழிக்கு வந்து விட்டாயா என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் ஹஹோல். அந்த்ரியுஷா என்று சமையல் அறையிலிருந்து அழைத்தாள் தாய். அந்த்ரே போய்விட்டான். தன்னந்தனியாக விடப்பட்ட நிக்கோலாய் சுற்றுமுற்றும் பார்த்தான். பிறகு முரட்டு பூச்சுக்குள் புதைந்திருந்த தன் காலை எடுத்து நீட்டினான். காலை பார்த்தான். தடித்து போன காலின் கெண்டைக்காலை தடவி விட்டுக் கொண்டான். கையை உயர்த்தி தனது கொழுத்த உள்ளங்கையையும் உருண்டு திரண்டு கணுக்களில் மஞ்சளாய் பூமயிர் வளர்ந்திருந்த தன் குட்டையான கை விரல்களையும் பார்த்து கொண்டான். ஏதோ ஒரு கசப்புணர்ச்சியோடு கையை உதறிவிட்டு அவன் எழுந்தான். அந்த்ரே தேநீர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்த சமயத்தில் நிக்கோலாய் கண்ணாடியின் முன் நின்ற தன் உருவை பார்த்து கொண்டிருந்தான். என் உருவை கண்ணாடியில்

பார்த்ததே எவ்வளவு காலமாகிவிட்டது. என் மூஞ்சிலே விழிக்கக்கூட யாரும் துணிய மாட்டார்கள் என்று ஒரு வரட்டு புன்னகையோடு சொல்லிக் கொண்டான். உன் முகத்தை பற்றி இப்போது ஏன் கவலைப்பட ஆரம்பித்தாய் என்று நிக்கலாய் கூர்ந்து கவனித்தவாறே கேட்டான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சாஷா சொன்னாள். அபத்தம் என்று கத்தினான் ஹகோல். அவள் மூக்கோ மீன் பிடிக்கிற தூண்டில் முள் மாதிரி இருக்கிறது. கன்னத்தின் எலும்புகளோ கத்திரிக்கோலை போல் இருக்கிறது. ஆனால் அவள் உள்ளமோ நட்சத்திரம் போல் ஒளிவிடுகிறது. அகத்தின் அழகாவது முகத்தில் தெரிவதாவது. நிக்கலாய் அவனை பார்த்தான், சிரித்தான். அவர்கள் தேநீர் அருந்த உட்கார்ந்தனர். நிக்கலாய் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை எடுத்தான். ஒரு ரொட்டி துண்டின் மீது அமிதமாக உப்பை தடவிக்கொண்டான். பிறகு மெதுவாக ஒரு எருதை போல் ஆசை போட்டு தின்னத் தொடங்கினான். சரி, இங்கே நிலைமையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று தன் வாய் நிறைய ரொட்டி துண்டு நிரம்பி இருக்கும் போதே கேட்டான் அவன். தொழிற்சாலையில் தங்கள் பிரச்சாரம் எப்படி வலுப்பெற்று வருகிறது என்ற விவரத்தை உற்சாகத்தோடு எடுத்துரைத்தான் அந்திரே. ஆனால் நிக்கலாயோ அதை கேட்டு மகிழ்வுறவில்லை, சோர்வடைந்தான். ரொம்ப நாள் இழுத்தடிக்கிறது. இந்த ஆமை வேகம் கூடாது, அசுர வேகம் வேண்டும். தாய் அவனை ஏறிட்டு பார்த்தாள். திடீரென ஒரு வெறுப்புணர்ச்சி அவள் மனத்தில் கிளர்ந்தெழுந்தது. வாழ்க்கை என்பது குதிரை அல்ல, நீ அதை சவுக்கால் அடித்து விரட்ட முடியாது என்றான் அந்திரே. நிக்கலாய் தன் தலையை பலமாக ஆட்டிக்கொண்டான். எவ்வளவு காலம்? என்னால் பொறுத்திருக்கவே முடியவில்லையே, நான் என்ன செய்வேன்? ஏதோ ஒரு பதிலை எதிர்பார்த்து அவன் ஹகோலின் முகத்தை நிராதரவான பாவத்தோடு பார்த்தான். நாம் அனைவரும் இன்னும் கற்க வேண்டும். கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று தலையை குனிந்தவாறே சொன்னான் அந்திரே. நாம் எப்போதுதான் சண்டைக்கு கிளம்புவது என்றான் நிக்கலாய். நாம் போருக்கு கிளம்புவது எப்போது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி கிளம்புவதற்கு முன்னால் நாம் நம் எதிரிகளிடம் எத்தனை எத்தனையோ தடவை உதைப்படத்தான் செய்வோம். அது மட்டும் எனக்கு தெரியும் என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் ஹகோல். இருக்கிற நிலையை பார்த்தால் நமது கைகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு முன்னால் நமது மூளையை தான் முதலில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நிக்கலாய் மீண்டும் சாப்பிடத் தொடங்கினான். அவனது அகன்ற முகத்தை கள்ளத்தனமாக ஓர கண்ணிட்டு பார்த்து கொண்டிருந்தாள் தாய். அவனை கண்டதும் தனக்குள் ஏற்படும் வெறுப்புணர்ச்சியை தவிர்ப்பதற்காக அந்த கனத்த சதுர உருவத்தில் ஏதோ ஒரு அமைதியை தேடுபவள் போல தோன்றினாள் அவள். திடீரென்று நிமிர்ந்து நோக்கிய அவனது சிறிய கண்களின் கூரிய பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அவளது புருவங்கள் நெளிந்தன. அந்திரேக்கு அங்கு இருக்கவே நிலை கொள்ளவில்லை. எனவே அவன் வாய்விட்டு சிரித்தான். பிறகு பேசினான். பேச்சை இடையிலே நிறுத்திவிட்டு சீட்டி அடித்துக் கொண்டிருந்தான். அவனது அமைதியின்மையின் காரணத்தை தாய் உணர்ந்து கொண்டதாக தோன்றியது. நிக்கலாய் வாய்மூடி மௌனியாகி அசையாது உட்கார்ந்திருந்தான். ஹகோல் ஏதாவது பேசினால் மட்டும் அதை எதிர்த்து வரட்டுத்தனமாக பொறுப்பற்று ஏதேனும் பதில் கூறிக்கொண்டிருந்தான் அவன். அந்த சிறிய அறை அந்திரேக்கும் தாய்க்கும் நெரிசலாய் வசதி குறைவாய் இருந்தது. எனவே அவர்கள் இருவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் தங்கள் விருந்தாளியை பார்த்தார்கள். கடைசியாக நிக்கலாய் எழுந்திருந்து சொன்னான், நாம் படுக்க போகலாமே. சிறையில் உட்கார்ந்து பழகி போய்விட்டது. திடீரென்று அவர்கள் என்னை விடுதலை பண்ணிவிட்டார்கள். நானும் வெளிவந்து விட்டேன். எனக்கு ஒரே களைப்பாய் இருக்கிறது. அவன் சமையல் அறைக்குள் நுழைந்தான். அங்கு சிறிது நேரம் அவன் தூக்கம் பிடிக்காமல் புரண்டு புரண்டு படுப்பது தெரிந்தது. பிறகு சவம் மாதிரி அசையவோ சத்தமோ அற்று கிடந்தான். தாய் அந்த அமைதியை கவனித்துவிட்டு பிறகு அந்திரேயிடம் திரும்பி ரகசியமாக சொன்னாள். அவன் மனத்தில் பயங்கரமான எண்ணங்கள் இருக்கின்றன. ஆமாம், அவன் ஒரு அழுத்தமான பேர்வழி என்று தலையை அசைத்து கொண்டே சொன்னான் ஹகோல். ஆனால் அவன் சரியாகி விடுவான். நானும் கூட முன்னால் இப்படித்தான் இருந்தேன். இதயத்தில் தீக்கொழுந்துகள் பிரகாசிப்பதற்கு முன் முதலில் வெறும் புகைதான் மண்டிக்கொண்டிருக்கும். சரி, நீங்கள் படுக்க போங்கள். அம்மா, நான் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து படிக்கப் போகிறேன். மூலையிலே துணி திரைகளுக்கு பின்னால் மறைந்திருந்த படுக்கையை நோக்கி சென்றாள் தாய். வெகு நேரம் வரையிலும் அவளது பெருமூச்சையும் பிரார்த்தனையின் முணுமுணுப்பையும் அந்திரேயால் கேட்க முடிந்தது. அவன் புத்தகத்தின் பக்கங்களை அவசர அவசரமாய் புரட்டினான். நெற்றியை தேய்த்துவிட்டு கொண்டான். தனது நீண்டு மெலிந்த விரல்களால் மீசையை திருகிவிட்டு கொண்டான். கால் மாற்றி கால் போட்டுக் கொண்டான். கடிகாரம் தன் பாட்டில் சப்தித்துக் கொண்டிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே காற்று முனக்கி ஓலமிட்டது. ஹா கடவுளே என்று தாயின் மெதுவான தணிந்த குரல் ஒலித்தது. உலகில் எத்

0: எத்தனையோ பேர், அத்தனை பேரும் அவரவர் துக்கத்தால் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அழாமல் இருக்கும் அந்த பாக்கியசாலிகள் எங்கேதான் இருக்கிறார்களோ? இருக்கிறார்கள் அம்மா என்றான் ஹகோல். சீக்கிரமே அவர்களில் பலரை, பல்லாயிரம் பேரை நீங்கள் காணப்போகிறீர்கள். வாழ்க்கை அதிவேகமாக கழிந்து சென்றது. பற்பல சம்பவங்கள் நிறைந்து துரிதமாக நாட்கள் போவதே தெரியாமல் காலம் கழிந்தது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்தது. ஆனால் தாய் அவற்றை கேட்டு திடுக்கிடவில்லை. அவளுக்கு அவை பழகி போய்விட்டன. அவளது வீட்டுக்கு மேலும் மேலும் இடம் தெரியாத புதிய நபர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மாலை நேரங்களில் வந்து அந்திரேயோடு ஆர்வமும் அடக்கமும் நிறைந்த குரல்களில் பேசிக் கொள்வார்கள். பிறகு தங்கள் கோட்டு காலர்களை தூக்கிவிட்டுக் கொண்டும், தொப்பிகளை கண் வரையிலும் இழுத்து மூடிக்கொண்டும், இருளோடு இருளாய் அறவமே இல்லாது அதி ஜாக்கிரதையோடு மறைந்து போய்விடுவார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய மனத்திலும் உள்ளடங்கி துடித்துடித்துக் கொண்டிருக்கும் ஆர்வத்தை அவளால் உணர முடிந்தது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். சென்னையை அடுத்த கோவளத்தில் தென்மண்டல கவுன்சிலின் 31வது கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகளை அதிகரித்தல், நீர்வள பகிர்வு, தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றத்தடுப்பு மற்றும் எல்லை பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. புதுடெல்லியில் இந்தியா ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இடையிலான கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, பரஸ்பர நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. டெல்லியில் அடுத்த மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அதிதி தேவோ பவா என்ற இந்தியாவின் பாரம்பரியத்தை பின்பற்றி மாநாட்டில் பங்கேற்போருக்கு பாதுகாப்பான, சுமூகமான மற்றும் அன்பான வரவேற்பை வழங்க டெல்லி முழுமையாக தயாராகி வருவதாகவும் திரு தரண்ஜித் சிங் தெரிவித்தார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 235,000 வீடுகளை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டித் தொடரில் வாக்னர் மைதானத்தில் இன்று மாலை 6:30 நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார் தன்னுடைய இனிமையான குரலால ரசிகர்களை மெய் மறக்க வைத்த பாடகி. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மற்றும் ஒரியா மொழிகள்ல பாடியிருக்காங்க. இவர் கர்நாடக இசையை முறைப்படி கற்று தேர்ந்தவர். பல ஜிங்கிள்ஸும் பாடியிருக்காங்க. தமிழ்ல இவர் அறிமுகமான முதல் பாடலே ரசிகர்களின் மனம் கவர்ந்தவை. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? 80களில் அறிமுகமாகி பல பாடல்களை பாடி ரசிகர்களுடைய மனதை தாளாட்டிய பின்னணி பாடகி சுனந்தா அவர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதே ஷோ உடைய ஸ்டார்.

மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட பாடகி சுனந்தா அவர்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாவில தான். சிறு வயதிலிருந்தே பாடுவதில் ஈடுபாடு கொண்டவர். மேடை நிகழ்ச்சிகளிலும் பாடியிருக்காங்க. தந்தையுடைய வேலை காரணமாக சென்னைக்கு குடிபெயர்ந்தனர். தன்னுடைய கல்லூரி படிப்பு சென்னையில கற்றாங்க சுனந்தா அவர்கள். இசை தொடர்பான பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தார். கர்நாடக இசையை தன் இரு சகோதரர்களுடன் இணைந்து கற்றாங்க சுனந்தா. இவருடைய குரலில் ஒலிப்பதிவான கேசட்டை கேட்ட இவருடைய அப்பாவுடன் அலுவலகத்துல பணியாற்றிய ராம சுப்பிரமணியம் அவர்கள் மூலமாக இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு பின்னணி பாடகி சுனந்தா அவர்களுக்கு கிடைத்தது. காதல் மயக்கம் இருவருக்கும் வந்துவிட்டது. ஆனால் நிலைகளில் மட்டும் ஏன் இந்த வேறுபாடு? ஒருவரோ உறக்கத்தில் வரும் கனவுகளால் சிக்கி தவிக்க, மற்றொருவரோ கனவே வராத வகையில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார். இருவரின் தவிப்பும் தீர்ந்ததா, மயக்கம் தெளிந்ததா, அல்லது தீரா மயக்கத்திலே இன்னும் உலாவுகிறார்களா? பாடலை கேட்டால் உங்களுக்கே புரியும். பாடல் வருகின்றது புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து.

0: மெய்யா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா
1: மீரா

ஆசையுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. முதன் முதல்ல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை சந்திக்கும் பொழுது கர்நாடிக்ல கீர்த்தனை பாடியதாகவும், பின்பு தமிழ் தெரியாததால மலையாள மொழியில் எழுதி சுந்தர் ராஜ் என்பவருடைய உதவியால தமிழின் நுணுக்கங்களை அறிந்து பிறகு பாடிய பாடல் தான் 1984 வெளியான புதுமை பெண் திரைப்படத்துல வரும் காதல் மயக்கம். இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்த பிறகுதான் இந்த பாடலுடைய தொடக்கத்துல வரும் அன்பே உன் பாதம் வரிகளை பிறகு பாடி ஒளிப்பதிவு செய்யப்பட்டதாக

ஆண்டுல தெரிவிச்சிருக்காங்க பின்னணி பாடகி சுனந்தா அவர்கள். தமிழ்ல பல முன்னணி இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றி இருக்காங்க சுனந்தா அவர்கள். பல பாடகர்களுடன் இணைந்து பாடியிருந்தாலும் பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களுடன் தமிழிலும் மலையாளத்திலும் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க பாடகி சுனந்தா. அன்பிற்கு மட்டும்தான் அனைத்தையும் மன்னிக்கும் வல்லமை உண்டு. அத்தகைய அன்பினாலே தன்னவனின் தவறுகளை மன்னிக்கின்றாள் இங்கொருத்தி. தவறு செய்தவன் இங்கு வருந்தி நிற்க அவனுக்கு ஆறுதலாக இந்த மங்கை உரைக்கும் வரிகள் உங்களுக்கு பாடலாக வருகின்றது. சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து.

பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. காதல் மயக்கம் பாடலுக்கு பிறகு இளையராஜா அவர்களுடைய இசையில சின்ன வீடு திரைப்படத்துல இவர் பாடிய வெள்ள மனம் பாடல் பலருடைய மனதில் நீங்காத இடம்பெற்ற பாடலாகும். இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில பல்வேறு பாடல்களை பாடியிருக்காங்க பின்னணி பாடகி சுனந்தா. அவை அனைத்துமே ரசிகர்களுடைய மனம் கவர்ந்தவை. எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்துல வரும் செண்பகமே பாடல பாடகர் மனோ அவர்களுடன் இணைந்து பாடியிருக்காங்க. சொல்ல துடிக்கிறது மனசு திரைப்படத்துல வரும் பாடலான பூவே செம்பூவே பாடலுடைய ஃபீமேல் வெர்ஷன இவர் பாடியிருப்பார்.

இந்த பாடலை பத்தி சொல்லவும் வேண்டுமா? அப்படியே நம்மள மெஸ்மரைஸ் பண்ணிருப்பாங்க பாடகி சுனந்தா. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்துல வரும் பாடலான பூ முடித்து பொட்டு வைத்த பாடல் பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடல் ரசிகர்களுடைய மனதை தழுவிய பாடலாகும். நேசம் பிறந்து விட்டாலே இந்த நெஞ்சம் படும் பாடு கொஞ்சம் இல்லை அல்லவா? அவளே அவனுக்குத்தான் என்ற பிறகு அவன் செல்லும் வழியெல்லாம் இவள் செல்வதில் ஒன்றும் பிழையில்லையே. காதலால் கசிந்துருகி இந்த பெண் தவிக்கும் நிலை உங்களுக்கு பாடலாக வருகின்றது. எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1993 வெளியான வால்டர் வெட்ரிவேல் திரைப்படத்துல இவர் பாடிய மன்னவா மன்னவா பாடல் யாராலும் மறக்க முடியாத தாலாட்டு பாடலாகும். நடிகை சுகன்யா அவர்கள் இந்த பாடலுக்காக இவரை பாராட்டியதாக பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க பாடகி சுனந்தா. பல தாலாட்டு வகையான பாடல்களை பாடியிருக்காங்க. ராசாமகன் திரைப்படத்துல இவர் பாடிய தூளி மணி தூளியிலே பாடல் நெஞ்சை வருடி செல்லும். தங்க பாப்பா திரைப்படத்துல தேவா அவர்களுடைய இசையில தூளி மாணிக்க தூளி சாங் நம்மையும் தூங்க வைக்கும். பாட்டு பாடவா திரைப்படத்துல வரும் சின்ன கண்மணிக்குள்ளே பாடலில் தாய்மையின் உணர்வை செவி வழியாகவே நமக்குள் கடத்தி இருப்பாங்க பாடகி சுனந்தா. இது மட்டுமல்ல, சக்திவேல் திரைப்படத்துல வரும் சின்ன சின்ன பாடல் குழந்தையை மட்டுமல்ல பெரியவரையும் உறங்க வைக்கும். கருவில் உதித்த அன்றிலிருந்து தன் குழந்தைக்காக எண்ணும் அன்னையால் கையில் கிடைத்த பிறகும் அமைதியாக இருக்க இயலுமா? தன் குழந்தைக்காக என்னென்ன கனவுகளை சுமந்துள்ளார் என்பதை பாடலின் வழியே நாமும் கேட்க போகின்றோம். ஒரு அன்னையின் தாலாட்டு உங்களையும் வருட வருகின்றது வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: பாடியிருப்பாங்க. இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யும் பொழுது கோல்ட் இருந்ததாகவும் ஒரு மாதத்திற்கு பிறகு ரெக்கார்டிங் செய்யப்பட்டதாகவும் பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க பாடகி சுனந்தா. 1992 வெளியான செந்தமிழ் பாட்டு திரைப்படத்துல வரும் சொல்லி சொல்லி பாடலின் இறுதியில

பாடல் அவ்வளவு உணர்வுகரமாக இருக்கும். சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படத்துல வரும் விடியும் நேரம் அருகில் வந்து பாடல் இவர் குரல்ல கேட்கும் பொழுதே நமக்குள் ஒரு உத்வேகம் ஏற்படும் வகையில இருக்கும். ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள பந்தத்தை நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வை கொண்டது அது. பாடகி சுனந்தா அவர்கள் பல அழகான தாலாட்டு பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள்ல சில பாடல இப்ப நாம ஒரு கிளிப்பா கேட்க

பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில கிழக்கு சீமையிலே திரைப்படத்துல வரும் எதுக்கு பாடலை மற்ற பாடகர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. காதலன் திரைப்படத்துல வரும்

இவருடைய குரலாகும். நிறைமாத பெண்ணாக இருக்கும் சமயத்துல ஹம்மிங் கொடுத்ததாகவும், ரெக்கார்டிங் முடிந்த பிறகு இரு நாட்களிலே இவருக்கு குழந்தை பிறந்ததாகவும் பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க பின்னணி பாடகி சுனந்தா அவர்கள். இசையமைப்பாளர் தேவா அவர்களுடைய இசையில மகாபிரபு திரைப்படத்துல வரும் சொல்லவா சொல்லவா பாடல் ரசிகர்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பது சொல்ல வேண்டியதே இல்ல. இந்த பாடல பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க சுனந்தா. சந்தைக்கு வந்த கிளி திரைப்படத்துல இசையமைப்பாளர் தேவா அவர்களுடைய இசையில காலையிலும் மாலையிலும் பாடல பாடியிருப்பாங்க பாடகி சுனந்தா. பொன்விலங்கு திரைப்படத்துல வரும் ஒரு கோலக்கிளி சொன்னதே பாடல பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி சுனந்தா. இந்த பாடல் ரசிகர்களை வருடிய பாடலாகும். எத்தனையோ கதைகளை கேட்டிருப்போம், ஒவ்வொரு கதைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அப்படித்தான் இங்கு இவர்களுடைய கதையும் சொல்ல வருகின்றார்கள். தங்களுடைய காதல் கதையை நாமும் சற்று கேட்போமே. பாடல் வருகின்றது மகாபிரபு திரைப்படத்திலிருந்து.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

பல வேலைகளுக்கு நடுவே இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்துல பூந்தென்றிலை பாடல ஜெயச்சந்திரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி சுனந்தா. சிறைப்பறவை திரைப்படத்துல வரும் ஆனந்தம் பொங்கிட பாடல பாடகர் கே ஜே யேசுதாஸ் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க சுனந்தா. ரசிகர்களுக்கு பிடித்த பாடல்கள்ல இந்த பாடலும் அடங்கும். இவர் குரலில் வெளியான பல பாடல்கள் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்தவை. அதிலும் என்றும் நினைவில் வளம் வரும் பாடல்களில் ஒன்றுதான் செவ்வந்தி திரைப்படத்துல வரும் செம்மீனே செம்மீனே பாடல். இந்த பாடல் எப்பொழுது கேட்டாலும் பிடிக்கும் பாடல்களில் அடங்கும். இன்றும் பலருக்கு ஊக்கம் தரும் பாடல்கள்ல ஒன்றுதான் 1997 வெளியான சூரிய வம்சம் திரைப்படத்துல வரும் நட்சத்திர ஜன்னலில் பாடலாகும். இந்த பாடல பாடகர் மனோ அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி சுனந்தா. இந்த பாடல இவர் பாடும் பொழுது நிறைமாத பெண்ணாக இருந்ததாக பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க பாடகி சுனந்தா. பின்னணி பாடகி சுனந்தா அவர்களுக்கு ஒரு பெண் ஒரு ஆண் என்று இரண்டு பிள்ளைகள். கால ஓட்டத்துல திரையுலகை விட்டு விலகிய இவர் தொடர்ந்து பல பாடல்களை பாடியிருக்காங்க. ஆல்பம் ஜிங்கிள்ஸ்னு தன்னுடைய இசை பயணத்தை தொடர்ந்தார். 80s and 90s வெளியான பல பாடல்கள் இன்றும் நம்மை விட்டு நீங்காமல் இருப்பதில் இவருக்கும் முக்கிய பங்குண்டு. பாடகி சுனந்தா அவர்கள் பாடிய பாடல்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் போதாததால சில பாடல்களை இப்ப நாம ஒரு கிளிப்பா கேட்க போறோம். விடியும்

நிகழ்வே நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ரசிகர்களை தாளாட்டிய குரலுக்கு சொந்தக்காரரான பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இடையிடையே இடைவெளி ஏற்பட்டாலும் முயற்சிக்கும் ஊக்கத்திற்கும் இடைவேளை விடாமல் இருந்தால் வெற்றி நம் அனைவருக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ்.

நேரம் 2:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. 1000 அழகிகள் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. வா வா என்பதை விழியில் சொன்னால், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னால். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது FM ரெயின்போ புதுவை 102.8.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: உள்ளமெல்லாம் மிளகாயோ, ஒவ்வொரு பேர் சுரைக்காயோ, வெள்ளரிக்காய் கிளர்ந்தது போல் வெண்ணிலவே சிரித்தாயோ. வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.
2: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை?
3: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

கல்லாத கலை பயின்று முயன்று பார்வை சிவந்திருக்க, துயிலாமல் விழித்திருந்தது தொடர்ந்து பாடம் படித்திருக்க. காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் எல் ஆர் ஈஸ்வரி பி பி ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடல் என்னென்ன திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 2:31. FM ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்று காணுங்கள். எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே, என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே. வரும் பாடல் MS விஸ்வநாதன் இசையில், பி சுசிலா குரலில். புதிய பறவை திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்களது FM ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

வட்டமடிக்கும் வண்டு கண்கள், பித்தமணித்தும் இன்ப கதைகள். வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: அவள் உன்னை கண்டு உயிர் காதல் கொண்டு தன் உள்ளம் தன்னையே தருவாள். காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:40 நிமிடம். எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்ட ரசித்துக் கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் MS விஸ்வநாதன் மற்றும் LR ஈஸ்வரி குரலில் பாரத விலாஸ் திரைப்படத்திலிருந்து.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: துடித்து எழுந்ததே, கொதித்து சிவந்ததே, கதை முடிக்க நினைத்ததே. காலத்தை வென்ற காலங்களில் வரும் பாடல். MS விஸ்வநாதன் இசையில் LR ஈஸ்வரி பாடிய பாடல் சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: தினமும்
5: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
6: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல் இதய கமலம் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மூளை ஆரோக்கியம் மற்றும் நடுக்குவாதம் பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் நரம்பியல் துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி தேவி அவர்கள். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம்.
1: நேயர்களே, மூளை ஆரோக்கியம் மற்றும் நடுக்குவாதம் பற்றி நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275 2330 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தா 0413 அப்படிங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், முதல் கேள்வி, மூளை ஆரோக்கியம் அப்படின்னா என்ன?
4: மூளை ஆரோக்கியம் அப்படின்னா மூளை தான் நம்ம உடல்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி வந்து ஒரு CPU ரொம்ப அவசியமோ அதே மாதிரி நம்ம உடலில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸுமே மூளையோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து இப்போ நான் உங்களை பார்க்குறேன், உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் பேசுறதை நான் கேட்குறேன், ஸோ என்னோடய அங்க அசைவு இயக்கம் எல்லாமே மூளை கண்ட்ரோல். ஸோ இப்போ மூளையில் உள்ள டிசீசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ரத்த ஓட்ட தடையினால ஏற்படலாம், இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஏற்படலாம், மூளை அடிபடுறது ஏற்படலாம், இல்லை மறந்து போகிற தன்மை டிமென்ஷியா வரலாம். ஸோ இந்த எல்லா டிசீசஸ்லேருந்தும் நம் வாழ்நாள் ஃபுல்லாக நாம் நம்மளை

0: சன் டிசீஸ்.
1: ஓகே,
0: இப்போ நடுக்குவாதம் அப்படின்னா என்னென்னா, ஒரு மூளையோட குறிப்பிட்ட செல்லோட அழிவுனால வர ஒரு சிதைவு நோய். சிதைவு நோய்னு நாங்கள் எதை கேட்டகரைஸ் பண்ணுவோம்னா, இட் இஸ் அ நியூரோ டீஜெனரேஷன், அதாவது செல்லோட டெத்து. ஸோ நம்மளால் அதை திரும்பியும் கொண்டு வர முடியாது அப்படின்ற வியாதிகள் தான் இந்த மாதிரி ஒரு சிதைவு நோயின்னு சொல்லுவோம். ஸோ இது மொத்தமாக உடம்பில் இருக்க ஒரு நரம்பு மண்டலத்தை ஒரு சிதைக்கிற நோய் இது.
1: ஓகே டாக்டர், இப்போ நடுக்குவாதம் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா,
0: அதனால் அது எதனால் ஏற்படுது அப்படின்னா, இப்போ மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து, இப்போ நம்ம இப்படி சேரில் உட்காந்துட்ருக்கோம், இப்போ வந்து நம்ம எழுதணும், ஒரு பென் எடுத்து பேப்பரில் நம்ம எழுதணும். ஸோ மூளை வந்து சொல்லும், ஒரு கமாண்ட் கொடுக்கும், நீங்கள் இப்போ பென் எடுத்து இந்த பேப்பரில் எழுதணும். இப்படி கமாண்ட் கொடுத்த உடனே நம்ம கை வந்து, நம்ம கையோட தசைகள் மசில்ஸ் இந்த குறிப்பிட்ட பொசிஷனுக்கு வரணும், பென்னை பேப்பர் மேலே வச்சு அந்த முதல் லைன்லேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் பேப்பர் கீழே இருந்து ஆரம்பிக்க முடியாது. இந்த கோஆர்டினேட்டடாக இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு டோப்பமின் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது வந்து ஒரு வேதிப்பொருள், அது வந்து நமக்கு குறிப்பிட்ட அளவு, அதாவது எல்லாருக்குமே ஒரு அப்ராக்சிமேட் இத்தனை அளவில் தேவைப்படும் அப்படின்றது அளவுகோல் இருக்குது. ஸோ அந்த அளவு தேவை இருக்கும்போது இந்த டோப்பமின்ற வேதிப்பொருள் குறையிறப்போ நம்மளால் வந்து இந்த குறிப்பிட்ட தசை இயக்கம் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அந்த இயக்கத்திறன் பாதிப்புன்னு சொல்வோம். அதாவது நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எடுங்க, இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஒரு நோட்ஸ் எழுதுங்க அப்படின்னா, நீங்கள் கடகடன்னு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் எழுதிருவீங்க. ஸோ இந்த மாதிரி நடுக்குவாதம் உள்ளவங்க, நீங்கள் 10 மினிட்ஸ் எழுதுறத நோட்ஸை அவங்க வந்து எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க, ஒரு அரை மணி நேரம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஸ்லோனஸ் எதனால் வருதுன்னா, தசைகள் நல்லா தான் இருக்குது, எலும்பு நல்லா இருக்குது, மூட்டு நல்லா இருக்கு, ஆனா மூளையில இந்த டோப்பமின் குறையறதுனால உள்ள அந்த இயக்கத்திறன் குறைபாடுனால உங்களால அந்த ஸ்பீட் ஆஃப் மூமெண்ட் வராது. இதுதான் பேசிக்கா உள்ள நடுக்கவாதம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த நடுக்கவாதத்தோட முதல் மற்றும் முக்கியமான அறிகுறிகள்னா என்ன?
0: அறிகுறிகள் வந்து, முதல் அறிகுறி அந்த பேர்லே இருக்கு, நடுக்கவாதம் அப்படின்னா நடுக்கம். ஸோ எப்பயுமே வந்து பெரியவங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நடுக்கம் வருதம்னா என்ன நரம்பியல் பிரச்சனையா, அது என்னென்னு பார்க்கணும், அப்படி ஏதோ வீக் ஆகிட்டோம் அப்படின்வாங்க. அது ஆக்சுவலி நடுக்கன்றது வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது. நடுக்கவாதத்தோட முதல் அறிகுறி உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி, இதுவும் மாறுபடும். இப்போ என்கிட்ட வந்து எனக்கு ஸ்லோவாக தானே நான் இருந்தேன், எனக்கு இது வரைக்கும் நடுக்கமே வரலையானா டாக்டர் எனக்கு பார்க்கின்சன் டிசீஸ் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க முடியாது. 70-80% பேருக்கு நடுக்கம் முதல் அறிகுறியாக இருக்கும். மித்த குரூப்ஸ்க்கு வந்து எது வேணால் முதல் அறிகுறியாக இருக்கலாம். அதாவது நான் சொன்ன ஸ்லோனஸ், இயக்கத்திறன் மெதுவாக இயங்குதல், அது கூட நமக்கு ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம். பட் முக்கால்வாசி நடுக்கம் வந்து ப்ரெசன்டேஷனாக இருக்கும். இந்த நடுக்கத்தோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஓய்வு எடுக்கும்போது உள்ள நடுக்கம். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலையில் ரொம்ப மும்மரமாக செயல்படுறீங்கன்னா அந்த டைம் நடுக்கம் இருக்காது. நீங்கள் சும்மாவே வீட்டில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக டிவி பார்க்குறீங்க, அந்த டைமில் மைல்டாக கையில் ஒரு நடுக்கம். அதே மாதிரி சும்மா வீட்டில் வெளியில் உட்காந்துட்டு நின்றுட்டு ஒரு வேடிக்கை பார்க்குறீங்க. முக்கியம் என்னென்னா, ஓய்வில் இருக்கணும். சில வியாதிகள் பார்த்திங்கன்னா, காஃபி நல்லா தான் இருக்கேங்க நான், ஆனால் இந்த காஃபி ஆற்றும் போதோ இல்லை ஒரு காஃபி கப் எடுத்து குடிக்கும் போதோ நடுக்கம் வருது அப்படின்வாங்க. அது கிடையாது, இது அது ஆக்ஷனில் வரக்கூடிய நடுக்கம், இது ரெஸ்ட்டில் வரக்கூடிய நடுக்கம். ஸோ பார்க்கின்சனை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்டில் வரக்கூடிய நடுக்கம் தான் மெஜாரிட்டி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நடுக்கம் தான் ஒரு அறிகுறி. அடுத்த அறிகுறி வந்து ஸ்லோனஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். அதாவது இப்போ சப்போஸ் பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, ஆமாம் முன்னாடி சமைக்க எப்படி எவ்வளோ நேரம் ஆகும், இப்போ உங்களுக்கு சமைக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, முன்னாடி வந்து நான் ஒரு மணி நேரத்தில் சமைச்சிருவாங்க, ஆனால் இப்போ ரொம்ப டைம் எடுக்குது எனக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சாம்பார் வைக்கிறோம், ஒரு சாம்பார் பொடி எடுத்து போடணும், அடுத்து உப்பு எடுத்து போடணும், காய்கறி எடுத்து போடணும், இந்த இதெல்லாம் போய் எடுத்து போடுறது தான் இயக்கத்திறன் குறைபாடுன்னு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் படிப்படியாக லேட் ஆகிறதுனால மொத்த சமையலும் லேட் ஆகிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, குளிக்கிறதும் கேட்கலாம், நம்ம குளிக்கிறது ப்ரஷ் பண்ணுறது எல்லாமே எல்லா ஆக்டிவிட்டீஸ் வந்து லேட் ஆகும். அடுத்த அறிகுறி வந்து மூட்டெல்லாம் வந்து ஒரு இறுக்கமான ஒரு தன்மை இருக்கிறது. இப்போ உங்களை வந்து நான் கை மடக்கி நீட்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை, கை தாராளமாக லூஸாக இருக்கும், மடக்கி மடக்கி நீட்டிடுவீங்க. ஆனால் அந்த பேஷண்ட்ஸ் வந்து

0: யாரோ ஒருத்தவங்க அந்த மூட்டை பிடிச்சி இறுக்கின்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனாலே அவங்களுக்கு வந்து ஜாயின்ட்ஸை ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம நிறைய பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ் வந்து எலும்பியல் நிபுணர்கிட்ட தான் போவாங்க. நிறைய ரெஃபரன்சஸ் எங்களுக்கு ஆர்த்தோபெடிஷன் கிட்டேருந்தான் வரும். எப்படின்னா இந்த அவங்க மெயினாக ஜாயிண்ட் பெயின் நினச்சிப்பாங்க. ஜாயிண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல் கடைசியாக பார்த்திங்கன்னா பார்க்கின்சன் வியாதி தான் அந்த மூட்டோட இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. பார்க்கின்சன் வியாதியை ஒரு தொடக்க நிலையில் இல்லாமல் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க நடையிலையும் சரி, அவங்க வந்து ஒரு பேலன்ஸ்லேயும் சரி, இதிலெல்லாம் மாற்றம் வந்து அடிக்கடி கீழே விழறது வரைக்கும் அறிகுறிகள் வரலாம்.
1: ஓகே டாக்டர், ஸோ இது மட்டும் தானா இன்னும் வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? லிஸ்ட்
0: பெருசா போகுது.
1: நமக்கு இதுதான் பிரச்சனை தெரியாது இல்ல மேம், இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஜாயிண்ட் பிரச்சனை அப்படின்ட்டு அந்த வழியில போயிடுவாங்க.
0: பார்க்கின்சன் டிசீஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நடுக்கம் இருக்குதுன்றவங்க மொதவே நியூராலஜிஸ்டை வந்துடுவாங்க எப்படியாச்சும். ஏன்னா நடுக்கம் இருக்குதுன்னாலே நரம்பியல் பிரச்சனை தான் வந்துடுவாங்க. மற்ற எல்லா வகையோட பிரச்சனையும் எத்தனையோ மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்ட போயிட்டு தான் எங்களுக்கு லேண்ட் ஆகும் போதே 3 இயர்ஸ் ஆயிரும். இதுதான் ரியாலிட்டி ஃபேக்ட். ஆமாம், ஏன்னா அவேர்னஸும் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் நான் நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் கேட்ட மாதிரி இதோட சிம்டம்ஸ் இல்லை. மெயினாக இருக்கிற 4 சிம்டம்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் பல வகையான சிஸ்டம்ஸும் இன்வால்வ் ஆகலாம். அதை நம்ம படிப்படியாக பார்க்கலாம்
1: டாக்டர். ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த பில் ரோலிங் ட்ரெமர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன டாக்டர்?
0: பில் ரோலிங் ட்ரெமர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு வகையான நடுக்கம். அது பார்க்கின்சனில் வர ஒரு டிப்பிக்கல் நடுக்கம். இப்போ எங்களை கேட்டிங்கன்னா இப்போ படிச்சுட்ருக்கோம் MBBS அப்படின்னா பில் ரோலிங் ட்ரெமர் எந்த வியாதியில் வரும் அப்படின்னா பார்க்கின்சன் டிசீஸ் தான், டிசீஸ் மட்டும்தான். அந்த வகையான இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த பில் ரோலிங் ட்ரெமர். அது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ முன்னாடி ஜபமாலை வந்து எப்படி உருட்டுவோம், ஒரு ஒரு மணியாக நம்ம உருட்டிகிட்டே போவோம் இல்லையா? ஸோ அந்த நடுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம பெருவிரலும் நம்ம ஆட்காட்டி விரலும் ஒரு மணி கொடுத்துட்டு உருட்டிகிட்டே இருக்க சொன்னால் நம்ம எப்படி உருட்டுவோமோ அந்த ஒரு நடுக்கமும் அப்படி தான் இருக்கும். இதோட அவேர்னஸ் கூட நான் இது வேணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அவங்க வேறு ஏதோ மூமெண்ட்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து பார்க்கின்சன்கா குறிய ஆன ஒரு மூமெண்ட். இதை மாதிரி பார்த்தீங்கன்னாலே உடனே நீங்கள் நியூராலஜிஸ்ட்டை போயிடலாம். அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் இந்த மூமெண்ட்டுக்கு இருக்குது.
1: ஓ ஓகே ஓகே மேம். அடுத்து வந்து இந்த பிராடிகினேசியா அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன மேம்?
0: பிராடிகைனேசியான்னா இந்த ஒரு இயக்கத்திறன் குறைபாடு, மெதுவாக இயங்குதல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒன்றுமே இல்லை, ஸ்லோவாக செய்கிறது. எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஓவரால் ஸ்லோவாக தான் இருக்கும். அதாவது அவங்க நடக்கிறது முதற்கொண்டு அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸு, பாத்திங், ப்ரஷிங், குக்கிங்கோ, ஆஃபீஸ் போயிட்டு என்ன வேலை செய்கிறாங்களோ எல்லாமே, அதை தான் பிராடிகைனேசியான்றது பேசிக்காக நாங்கள் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம்.
1: பொதுவாக அதுக்கு ஒரே பெயர் வச்சு,
0: இயக்கத்திறன் குறைபாடு தான் அந்த பிராடிகைனேசி.
1: ஓகே மேம், தசை விரைப்பு எதனால் ஏற்படுது மேம்?
0: தசை விரைப்பு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்னென்னா அந்த மூட்டு வந்து இறுக்கமாவதல் சொன்னேன் இல்லையா, அதுதான் தசை விரைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃப்ரீயாக ஜாயின்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்காது. இன்னொன்று மெயினாக நடக்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாகவே இப்போ யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும்போது, இப்போ நான் நம்மளோட ஷோ முடிஞ்சப்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள், யாராச்சும் நடக்கும்போது கை கொஞ்சமாக வீசி நடப்பாங்க. அதாவது ரைட்டு லெஃப்ட்டு ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் முன்னாடி போகும், ஒரு ஹேண்ட் பின்னாடி போகும். கை வீசி நடக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக கூட நமக்கு அந்த மூமெண்ட் இருக்கும். பட் பார்க்கின்சன் பேஷண்ட்க்கு அந்த மூமெண்ட் இருக்காது. இது வந்து ஒரு வகையான அந்த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஜாயின்ஸ்னாலுமே இந்த ஒரு மூமெண்ட் இருக்காது. இது அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும்.
1: ஓகே மேம், ஸோ சில பேருக்கு வந்து எனக்கு வந்து கை காலில் உணர்ச்சியே தெரியல, செருப்பு கைந்துச்சுனா கூட எனக்கு அந்த உணர்ச்சி தெரியல, கையில் எதை கீழே பெண் வச்சிருந்தா வந்துடுச்சு உணர்ச்சி தெரியல, இது எதனால வரும்?
0: உணர்ச்சி தெரியல அப்படின்றது வந்து மறுத்து போகுது. ஸோ கை கால் மறுத்து போகுது, ஸோ அதனால எனக்கு அந்த ஃபீலிங் இல்லைன்றது, அது வந்து நம்மளோட நியூரோபத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நான் அதனால வருது.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? இணைந்திருங்கிறது FM ரெயின்போ புதுவை 102.8.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 3:18. வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மூளை ஆரோக்கியம் மற்றும் நடுக்குவாதம் பற்றி விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் நரம்பியல் துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி தேவி அவர்கள். நேர்களே, மூளை ஆரோக்கியம் மற்றும் நடுக்குவாதம் பற்றி உங்களுடைய சந்தேகங்களை

0: கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275232 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. மேம், இப்போ வந்து முடக்குவாதத்தில் வந்து முக பாவனைகள் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் உண்டாகும்? இந்த நோய் வந்து
1: முக பாவனைகள் எப்படி மாறும்னா, நம்ம இப்போ ஓபிடியில் பேஷண்ட்ஸ் வந்து லைனாக பார்த்துட்டு இருக்கும்போது சில பேஷண்ட் உள்ளே நுழையும் போதே எங்களுக்கு பார்க்கின்சன் டிசீஸ்ன்னே தோணும். ஸோ அந்தளவுக்கு முக பாவனை மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் சேட் பாயிண்ட் இல்லைன்னா, அவேர்னஸ் இல்லாதனால ஈவன் ஓன் ரிலேட்டிவ்ஸே அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பாங்க. என்ன மாதிரி முக பாவனைகள் மாறும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து முதல் தடவை பேசினதும் நீங்கள் அழகாக பார்த்து சிரித்து ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணி என்னை வெல்கம் பண்ணிங்க. ஸோ அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு குறையும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக கவசம் அணிஞ்ச மாதிரி இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கூட அந்த சிரிப்புன்றது உடனே சிரிக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சா கூட உடனே சிரிக்க முடியாது. ஸோ அதை நாங்கள் மாஸ்க் ஃபேஸஸ் அப்படின்வோம். ஒரு மாஸ்க் போட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பிளிங்க். நம்ம வந்து இப்போ கண் சிமிட்டுறது ஒரு நிமிஷத்தில் ஆவரேஜாக ஒரு 16-20 வரைக்கும் ஆவரேஜாக சொல்கிறேன். ஸோ 1 மினிட்டுக்கு நாங்கள் எக்ஸாமினேஷனில் பிளிங்க் ரேட்டை கவுண்ட் பண்ணணும், நம்ம எத்தனை தடவை கண் சிமிட்டுறோன்னு. ஸோ அந்த கண் சிமிட்டுற தன்மை வந்து அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு பயங்கர ஒரு கீ பாயிண்ட்ஸ் எங்களுக்கு. அதாவது மாஸ்க் மாதிரி ஃபேஸ் வச்சுருப்பாங்க, உடனே எக்ஸ்ப்ரெஷன்ஸை காமிக்க மாட்டாங்க. பட் நம்ம வந்து எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சுட்டு பேஷண்ட் செக் பண்ணிவிட்டு கிளம்பும்போது தேங்க்யூ டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே ஒரு நார்மல் பேஷண்ட் வந்து சிரிச்சுக்கிட்டு ஒரு உணர்ச்சியோட வெளிப்படுத்தி தேங்க்யூ டாக்டர் சொல்லுவாங்க. பெரிஸ் பார்க்கின்சன் பேஷண்ட் தேங்க்யூ வந்து வாய் வழியாக மட்டும்தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு முக பாவனைகள் வந்து பாதிக்கப்படும் இந்த வியாதிகள்
0: வந்து இருக்கமாயிடும்.
1: ஆமாம்.
0: ஓகே மேம், அதே மாதிரி எழுத்து வடிவில் ஏற்படும் மாற்றங்கள்லாம் என்னென்ன?
1: எழுத்து வடிவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயின்ஸ் எல்லாம் இறுக்கமாகற தன்மை. இன்னொன்று வந்து நான் ஸ்லோவாக தான் மூமெண்ட் செய்ய முடியும்னு சொன்னதுனால அவங்க கையெழுத்து வந்து எழுத்துக்கள்னா சின்னதாயிரும். ப்ளஸ் எழுத்து வந்து ஒரு ஒரு லெட்டர்ஸும் ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். இப்போது சப்போஸ் எங்களுக்கு மெடிசனில் வந்து எந்த நோய்கள் வந்து கையெழுத்து மூலயமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதில் பார்க்கின்சன் ஒரு வியாதி. எப்படின்னா கையெழுத்தில் வந்து எழுத்துக்களோட சைஸ் குறையும், சின்ன சின்னதாக எழுதுவாங்க, ப்ளஸ் தெளிவாக இருக்காது, ஒரு ஒரு எழுத்தும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து பேங்க்கில் செக் சைன் போடும்போது சம்டைம்ஸ் இதில் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம வந்து டாக்டர்ஸ் கிட்ட அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவு கையெழுத்தை பாதிக்கப்படலாம்.
0: ஸோ முகபாவனையில் மாற்றங்கள் வரும், எழுத்தில் வந்து மாற்றம் வரும், அதே மாதிரி பேச்சில் ஏதாவது மாற்றங்கள் வருமா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்களும் அதை சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ சொல்லுவாங்க, பட் ஆமாம் அது லேட் ஆகும்.
1: ஆமாம், அது மட்டும் இல்லை, பேச்சில் வந்து இப்போ சப்போஸ் வந்து லாவண்யா இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது என்னோட குரல் தோணி ஏற இறங்க இருக்கு இல்லையா, அந்த மாடுலேஷன் ஆஃப் ஸ்பீச் அது வந்து அவங்க கிட்ட இருக்காது. இப்போ அதே இதை ஒரு பார்க்கின்சன் பேஷண்ட் பேசினா எப்படி இருக்கும்னு நான் மிமிக் பண்ணி காமிக்கிறேன். லாவண்யா இன்னைக்கு எவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ ஏற்ற இறக்கங்களே இல்லை, நம்பர் ஒன். அடுத்து வந்து வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கும். நமக்கு வந்து அவ்வளோ பிஸியாக இருக்க கிளினிக்கில் வந்து சம்டைம்ஸ் நமக்கு பேஷண்ட் பேசுகிறதே கேட்காது. ஸோ வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. அட்டண்டர்ஸ் கூட கூட வரவங்க கூட நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசலாம்ல அப்படின்னு கோச்சுப்பாங்க. ஸோ வால்யூம் ரொம்ப கம்மி இருக்கும். மம்பிளிங் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். மம்பிளிங் அப்படின்னா அந்த குரலையும் ஒரு தனித்தனியாக வார்த்தைகள் தெரியாத மாதிரி ஒரு நமக்கு மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு பேச்சுகள் இருக்கும்.
0: ஓகே மேம், இப்போ இந்த நடுக்குவாதத்தில் பேலன்ஸ் இஷ்யூஸ் எப்போ ஏற்படுது?
1: பேலன்ஸ் இஷ்யூஸ் வந்து ஒரு 3-4 வருடங்களுக்கு மேலே பாடியோட சமநிலை தன்மை. அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போகிறீங்க, அது பிளெயினாகவும் இருக்கலாம், ஸ்லோப்பாக இருக்கலாம், இல்லை ஸ்டெப்ஸ் ஏற மாதிரி இருக்கும், இறங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட உங்களுக்கு நடையை வந்து எப்படி இருந்தாலும் உங்களால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். வெரஸ் பார்க்கின்சன் பேஷண்ட் இந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப இஷ்யூ ஆகிடும் அதுக்கப்புறம். ஏன்னா இந்த டோபமின் நான் சொன்ன வேதிப்பொருள் வந்து இந்த குவாடினேட்டட் வாக்கிங். ஸோ என்ன மாதிரி கீழே சர்ஃபேஸ் இருந்தாலும் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கிறது பாதிக்கப்படும். அதனால் அவங்க அடிக்கடி கீழே விழற தன்மையும் நடக்கலாம்.
0: ஓகே மேம். இப்போ இந்த பார்க்கின்சன் வந்தால் தூக்கத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா?
1: ஆ, டெஃபினட்டாக தூக்கத்துலேயும் பாதிப்பு ஏற்படும். அதாவது தூக்கமின்மை, இன்சோம்னியா, தூக்கமின்மை வரலாம், அதிக

0: நேரம் தூங்க முடியாது, இல்லைனா தூக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். நைட்டு 1 மணி 2 மணிக்கு தூங்க ஆரம்பிப்பாங்க. இல்லை தூக்கத்தின் நடுவில் ஸ்டே பண்ண முடியாது, அதாவது நம்ம வந்து படுத்தோன்னா ஒரு 6 மணி நேரம் தொடர்ந்து தூங்குவோம், அவங்க வந்து டக் டக்குன்னு முடிச்சுப்பாங்க நடு நடுவில். அதே மாதிரி காலையில் வந்து விடியறதுக்கு முன்னாடியே ஏஞ்சிருவாங்க, 3 மணிக்கே ஏஞ்சிடுறது, அதுலேருந்து தூக்கம் வராமல் இருக்கிறது. ஸோ இன்சோம்னியா பிரச்சனைகள் இருக்கலாம். அடுத்து வந்து கனவு வந்து பார்த்திங்கன்னா, சில கனவெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கெட்ட கனவுன்னு சொல்வோம், ரொம்ப நமக்கு சுத்தமாக பிடிக்காததோ இல்லை ரொம்ப பயந்து போகிற கனவுகளோ இல்லை உண்மையாலுமே நிஜத்தில் நடந்துருதோ அந்த மாதிரி சில கனவுகள், கனவு தொல்லை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று, கனவில் வந்து ஜென்ரலாக இப்போ நம்ம நீங்கள் என்ன கனவு காண்பீங்க, இல்லை நேற்று உங்களுக்கு என்ன கனவு வந்துச்சு? சப்போஸ் வந்து ஒரு திருடனை வீட்டுக்கு வந்துட்டாங்க, திருட வந்துடுறாங்க, நம்ம ஏஞ்சி போகிறோம், அப்படி ஒரு கனவுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கனவில் திருடனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த அட்டாக் பண்ணுறது வந்து இவங்க தூக்கத்திலே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கை காலை நீட்டும் போது ஒருவேளை பக்கத்தில் யாராவது படுத்துருந்தா அவங்க மேலே கை கால் பட்டு அவங்களுக்கு ஹார்ம் பண்ணுற மாதிரி ஆயிரும். இது வந்து நம்ம மெடிசனில் வந்து ரெம் ஸ்லீப் பிஹேவியரல் டிஸார்டர் சொல்வோம். ஸோ நைட்டில் வர கனவு வந்து நம்ம ஆக்ட் பண்ணி அது வந்து கை காலில் வந்து நம்ம வந்து எந்த கனவுனாலும் இருக்கலாம், டான்ஸாக கூட இருக்கலாம், பட் நான் ஜஸ்ட்டு ஒரு ஆபத்தான இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஷவுட் அவுட் பண்ணுவாங்க, இப்போ கனவில் நம்ம வந்து நம்ம பேசுவோம், ஆனால் நம்ம வந்து நிஜத்தில் நம்ம பக்கத்தில் படுத்துறவங்களுக்கு அது தெரியாது. பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது அது மாதிரி பேசவும் செய்வாங்க, ஆக்ட் அவுட்டும் பண்ணுவாங்க,
1: லைக் குழந்தைங்க பண்ணுற மாதிரி.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஓகே மேம். இப்போ நடுக்கவாதம் வந்து பரம்பரை நோயா மேம் இது?
0: இது வந்து பொதுவாக பரம்பரை நோயின்னு சொல்ல முடியாது. ஒரு 90% ஆஃப் பார்க்கின்சன் டிசீஸ் வந்து காரண காரியம் இல்லாமையே வரலாம். மிச்சம் உள்ள 10-15% வந்து பரம்பரை வியாதி, ஜீன் முறைப்படி வரக்கூடிய வியாதி, அதாவது ஃபேமிலியிலே வரலாம். ஒருவேளை நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்துருக்கலாம், நமக்கு தெரியாமல் போயிருக்கோம், இல்லை நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இது ரொம்ப மெதுவாக சிதைவு படுத்துகிற நோய். ஸோ அவங்களுக்கு கண்டுபிடிக்க முன்னாடியே இறந்து போயிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம தாத்தா பாட்டிக்கு சில அறிகுறி இருந்து 3-4 வருஷத்தில் இறந்து போயிருந்தால் நமக்கு டெஸ்டிங் பண்ண தெரியாது. ஸோ நம்ம மரபணு சார்ந்ததுன்னு சொல்லும்போது, இல்லையே மேடம் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இல்லையே, இதுதான் முதல் பதில் வரும். ஸோ மரபணு சார்ந்து வர்றது கண்டிப்பாக ஜெனட்டிக் வழியாக வர்றது தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. நமக்கு தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பாக ஜீன் முறைப்படி ஒரு 10-15% வரும்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: நேரம் 3:32. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர் அடுத்த ஒரு நேரம் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேம், நான் வேலை

0: கடலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, சந்தேகங்களை கேளுங்க.
0: டாக்டர், இந்த பார்க்கின்சன் அந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஹெரிடிட்டரியாவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அது நவீன சிகிச்சை முறைகள் அப்படின்னு எடுக்கும்பொழுது அது ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போகுமா? இவங்களுக்கு தனியா ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள டேக் கேர் பண்ற மாதிரி இருக்குமா டாக்டர்? இது கேள்விப்பட்டிருக்கா, இது வந்து ஒரு லாங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இதுல ஏதாவது நவீனமயமாக்கப்பட்ட சிகிச்சைகள் அப்படிங்கிறது இருக்கா, இதை பத்தி சொல்லுங்களேன்.
2: ஆமா, பார்க்கின்சன் வியாதி வந்து ஒரு 90% பார்த்தீங்கன்னா காரணங்கள் இல்லாமல் வர்றது, ஒரு 10-15% வந்து ஜெனட்டிக் முறைப்படி வரலாம், அதாவது மரபணு சார்ந்து வரலாம். ஸோ நீங்கள் நவீன சிகிச்சை முறைகள் கேட்டீங்க. ஸோ நவீன சிகிச்சை முறை இருக்கு, டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்றது ஆழ்மூளையை தூண்டுதல் சிகிச்சைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மைனர் சர்ஜரி மாதிரி பண்ணிட்டு மூளைக்குள்ளே எலக்ட்ரோட்ஸை வந்து அட்டாச் பண்ணிட்டு, அதாவது மூளையில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், குறிப்பிட்ட செல்லோட சிதைவுனாலே இது ஏற்படுது. ஸோ அந்த செல் வந்து டோப்பமின் அப்படின்ற வேதிப்பொருளை சுரக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோடை வச்சுட்டு நம்ம வந்து மூளையோட வெளிப்புறத்துலேருந்து நம்ம ஸ்டிமுலேஷன் கொடுத்து டோப்பமினை சுரக்க வைக்கின்ற உடம்போட இயக்கத்திறனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஏன்னா பார்க்கின்சன் வியாதிக்கு க்யூர் அப்படின்றது இப்போது இல்லை, இது வரைக்கும் மெடிசனில் அதுக்கு க்யூர் இதுதான் க்யூர்ன்றது இல்லை. பட் நம்ம எல்லா வகையான சிகிச்சைகள் கொடுத்து பேஷண்ட்டோட வாழ்வின் தரத்தை வந்து நம்ம முன்னேற்றலாம். ஜஸ்ட் லைக் இப்போ சுகர் பிபின்னாலுமே நம்ம மாத்திரை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்கணும், அதே ரூல் தான் பார்க்கின்சன் வியாதிக்கும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த சிதைவு நோய் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டில் நிற்காது. இருக்கிற வந்து ஒரு 1,000,000 செல்ஸ் இருக்குன்னா படிப்படியாக சிதைஞ்சிட்டே வரும். ஸோ சிம்டம்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இன்றைக்கி பேஷண்ட்டுக்கு 3 மாத்திரை தேவைப்படலாம், இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து பேஷண்ட்டுக்கு 5 மாத்திரையோ 6 மாத்திரையோ தேவைப்படலாம். ஸோ அதனால் அவங்க ரெகுலர் விசிட்ஸ் டு டாக்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட் எல்லா பேஷண்ட்டுக்கும் நான் சொன்ன சர்ஜரி அப்ளை ஆகாது. சில வகையான செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு தான் அந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்ற ஒரு நவீன சிகிச்சை ஹெல்ப் பண்ணுது.
1: ஓகே டாக்டர், இந்த நடுக்கவாதம் வந்து எந்த வயதினர் வந்து அதிகமாக பாதிக்கும்?
2: நடுக்கவாதம் பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட்டாக 60 வயதினர் மேலே தான் இது பாதிப்பு இருக்கும். ஒருவேளை ரேராக 50 வயதுக்கு உட்பட்ட நபர் பாதிக்கப்படும்போது மருத்துவரை அணுகும்போது நாங்கள் நிறைய வகையான டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது செகண்டரி பார்க்கின்சன் டிசீஸ் அது பேர், காரண காரியத்தில் வருதா. அப்போ அப்படி பார்த்திங்கன்னா மரபணு சார்ந்த பார்க்கின்சன் நிறைய வந்து பார்த்திங்கன்னா 50 வயசு உட்பட்டு ப்ரெசன்ட் பண்ணும். இது இல்லாமல் சில காரணங்களால் பார்க்கின்சன் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக்குனாலே கூட வரலாம், இல்லை ஒரு மூளையில் ஏதோ ஒரு டியூமர் கேன்சர் கட்டினால வரலாம். இப்படி பல வகை காரணத்தினால செகண்டரி பார்க்கின்சன் இருக்கான்றதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வச்சுருப்போம். பட் ஜென்ரலாக நாம் டீல் பண்ணிகிட்ருக்கக்கூடிய பார்க்கின்சன் டிசீஸ் வந்து மோஸ்ட்டாக 60 வயசுக்கு மேற்பட்டவங்களை தான் தாக்கும்.
1: ஓகே டாக்டர், இது மோஸ்ட்லி எந்த ஜெண்டருக்கு வரும், ஆண்களுக்கா பெண்களுக்கா?
2: ஆண்கள் தான் இதெல்லாம் அதிக ரிஸ்கில் இருக்காங்க, அதாவது கிட்டத்தட்ட 1.5 மடங்கு பெண்களங்காட்டியும் ஆண்களை தான் அது அஃபெக்ட் பண்ணுது.
1: இப்போ சுற்றுச்சூழல் நச்சுக்கள் வந்து இந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்துமா?
2: கண்டிப்பாக. இப்போது ஒருத்தருக்கு வந்து ஜீன் வந்து பார்க்கின்சன் கொரிய ஜீன் வந்து உள்ளேயே இருக்குது அப்படின்னாலுமே அவர் வந்து இந்த சுற்றுச்சூழலோட இப்போ ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது, இப்போ எல்லா பூச்சிக்கொல்லி மருந்தையும் நான் சொல்லலை, அவங்க எதை எதை ஸ்டடீஸில் இது வரைக்கும் லிங்க் பண்ணியிருக்காங்கன்னா பாராக்வாட் அப்படின்ற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. ஸோ இந்த பூச்சிக்கொல்லி மருந்துனாலையும் இல்லைன்னா இந்த ஹெவி மெட்டல்ஸ் கன உலோகங்கள் மெட்டல்ஸ் இன்வால்வ் பண்ணுற ஒரு ஆக்குபேஷன்ஸ், லெட்டு, மெர்குரி, அப்புறம் மேங்கனீஸ், இந்த 3 மெட்டல் இன்வால்வ் பண்ணுற ஆக்குபேஷன்ஸில் இதோட ரிஸ்க் உண்டு. அது என்ன மாதிரி ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னா வெல்டிங் பண்ணுற தொழில் இருக்கவங்க, அடுத்து வந்து பேட்டரி தயாரிக்கிற தொழிலில் இருக்கவங்க, ஸ்மெல்டிங்னு சொல்லுவோம் அந்த வகையான தொழிலில் இருக்கவங்க, சில வகையான இண்டஸ்ட்ரீஸு, எங்கெல்லாம் வந்து இந்த லெட்டு மெர்குரி. மெர்குரி பார்த்தீங்கன்னா ஈவன் தங்கம் நம்ம ஜுவல் செய்கிற இடத்துல கூட மெர்குரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வகையான குரூப்பில் தொழிலில்

0: உள்ளவங்களுக்கா இருக்கும்போது இந்த நீங்கள் சொல்கிற சுற்றுச்சூழல் நச்சு ஓட ரிஸ்க்கு ஜாஸ்தி வருது. இப்போ ஒரு 100 பேர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 பேருக்கு ஆல்ரெடி உள்ளேயே அந்த பார்க்கின்சன்குரிய ஜீன் இருக்குது, இது வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை வரல. இந்த 100 பேரும் இந்த தொழிலில் தான் இருக்காங்க. அப்போ இந்த 2 பேர் யாருக்கு ஜீன் உள்ளே இருக்கோ அவங்களுக்கு வெளிக்கொண்டு வந்துடும் இந்த நச்சு பொருட்கள். மற்றவங்களுக்கு வருதா இல்லையான்றது டிபேட் கிடையாது. இந்த ஜீன் உள்ளவங்களுக்கு இன்னும் ஹை ரிஸ்க் ஆயிரும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த நடுக்கு வாதத்தை உறுதி செய்ய ரத்த பரிசோதனை இருக்கா டாக்டர்?
0: எந்த ஒரு குறிப்பிட்ட ரத்த பரிசோதனையுமே இந்த நடுக்கு வாதத்துக்கு கிடையாது.
1: ஓகே, இப்போ மூளை ஸ்கேன் மூலமா இதை கண்டுபிடிக்க முடியுமா?
0: மூளை ஸ்கேன் மூலியமாகவும் இந்த டோப்பமின் வேதிப்பொருளை நம்ம சாதாரண சிடி ஸ்கேன்னாலேயோ இல்லை சாதாரண எம்ஆர்ஐ ஸ்கேன்னாலேயோ இதை கண்டுபிடிக்க இயலாது. ஆனால் டாக்டர்ஸ் வந்து எதனால் இது வந்துச்சு, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அது வந்து ரத்த ஓட்ட குறைபடினால வரலாம், இன்ஃபெக்ஷன்னால் வரலாம், இல்லைனா வந்து டியூமர்னால கேன்சர்னால வரலாம். ஸோ அதுக்காக வந்து ஸ்கேன் பண்ணி காரணம் இது தானா, இருக்க பேஷண்ட்க்கு இருக்கிறது பார்க்கின்சன் பட் காரணம் இதுதான் அப்படின்றத ரூல் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணுவோம்.
1: டாட் ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன டாக்டர்?
0: டாட் ஸ்கேன் அப்படின்னா டோப்பமின் டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்கேன். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டோப்பமின்ற வேதிப்பொருள் குறையிறதுனால வருது. ஸோ டாட் ஸ்கேனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மருந்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நம்மளே வந்து ஒரு டை மாதிரி ஒரு பொருளை இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும், அந்த டோப்பமின் டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் போயிட்டு அதை அட்டாச் ஆகும். ஸோ அட்டாச் ஆகிறத நம்ம ஸ்கேன் பிடிச்சி பார்ப்போம். ஸோ நம்ம கிட்ட டோப்பமின் டிரான்ஸ்போர்ட்டர் கம்மியாக இருக்கும்போது அந்த கம்மியான டையை தான் வந்து அதை அட்டாச் பண்ணும். அதன் மூலியமாக நம்ம கிட்ட டோப்பமின் டிரான்ஸ்போர்ட்டரே எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்கேன் மூலியமாக டைரெக்டாக பார்க்கறது பேர் தான் அந்த டாட் ஸ்கேன். இது வந்து பார்க்கின்சன் வியாதிக்கு வந்து உதவும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த நடுக்குவாதத்தை முழுமையாக குணப்படுத்த முடியுமா டாக்டர்?
0: நடுக்குவாதத்துக்கு முழுமையான குணப்படுத்துறது இன்னும் வந்து கண்டுபிடிக்கல. தெர் இஸ் நோ கியூர் ஃபார் பார்க்கின்சன் டிசீஸ். ஆனால் இப்போ இருக்கிற மருந்து சிகிச்சை, ஃபிசியோதெரப்பி மெத்தட்ஸ், நான் சொன்ன ஒரு சர்ஜிக்கல் மெத்தட்ஸு, டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், இந்த பல வகையான சிகிச்சை மூலமாக பேஷண்ட்டோட லைஃப்பை வந்து நம்ம நியர் நார்மலுக்கு வச்சுக்கலாம். அவங்களோட வாழ்க்கை தரத்தை நம்ம வந்து மேம்படுத்தலாம். அதையே நம்ம மாத்திரை வடிவில் கொடுக்குறோம், அதுதான் லீவோடோப்பா. ஸோ நம்ம லீவோடோப்பாவை நம்ம சாப்பிட்ட உடனேவே அதுக்கு பிரெயினுக்கு போயிட்டு டோப்பமினாக மாற்றி பிரெயினில் அது டோப்பமின்குரிய என்ன ஆக்ஷனோ அது வந்து கொடுக்கும், அதுதான் லீவோடோப்பான்ற மாத்திரை.
1: டிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த சிகிச்சை என்ன டாக்டர்?
0: ஆமாம், டிபிஎஸ் சிகிச்சை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு எங்கே செல் வந்து டேமேஜ் ஆகிருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து எலக்ட்ரோடு வச்சு ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு மூலியமாக நம்ம அந்த செல்களை தூண்டி டோப்பமின் இது பண்ணுறது. நான் லீவோடோப்பா மாத்திரை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இப்போ சப்போஸ் வந்து நம்ம நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எந்த வகையான ஸ்கேனுமோ இல்லை ரத்த டெஸ்ட்டுமோ பார்க்கின்சன் வந்து இது பார்க்கின்சன் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலும் இப்போ டாக்டர்ஸ் வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ் சொல்லுவோம். கிளினிக்கல்னால் இப்போ நான் வந்துட்டு நான் உங்களை பார்க்கின்சன் வியாதி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணுறேன்னா அது பேர் தான் கிளினிக்கல் டயக்னோசிஸ். ஏன்னா டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன், இப்போ சுகர்ன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் சுகர் எடுக்கிறோம், 250 மேலே இருக்கு அப்படின்னா ஓகே எவிடன்ஸ் இருக்கு 250 மேலே இருக்கு. ஒருவேளை பிபின்னா நான் வந்து பிபி கஃப் கட்டிட்டு பிபி பார்க்குறேன். ஸோ 150, 110 இருக்குன்னா பிபி ஹையாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்க்கின்சன் வியாதிக்கு நான் ஆல்ரெடி நிறைய அறிகுறி சொன்னேன், இத்தனை அறிகுறியும் பார்த்துட்டு நான் பார்க்கின்சன் வியாதின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு நான் லீவோடப்பா மாத்திரையை 2 வாரம் 3 வாரம் எடுங்கன்னு கொடுக்குறேன். திருப்பி பேஷண்ட் என்கிட்ட வரும்போது அந்த நடையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அவங்களோட இயக்க திறனில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பேஷண்ட்டே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, வரும்போது லேசாக சிரிப்பாங்க. ஸோ அதுலேயே எனக்கு தெரியும் லீவோடோப்பாவுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட் லீவோடோப்பா ரெஸ்பான்சிவ். மெடிசன் அந்தளவு வேலை செய்யுதுனாலே

0: அது பார்க்கின்சன் வியாதி தான். ஸோ லீவோடோபான் நீங்கள் கேட்டதுக்கான பதில் இது தான். பார்க்கின்சன் கூறிய ஒரு மேஜிக்கல் ட்ரக் தான் லீவோடோபான்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இணைந்திருங்கிறது FM ரெயின்போ புதுவை 102.8.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
3: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
6: நேரம் 3:49. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு மூளை ஆரோக்கியம் மற்றும் நடுக்குவாதம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். டாக்டர், நம்ம ஆரம்பத்துல வந்து இந்த நடுக்குவாதத்துல இன்னும் சில அறிகுறிகள்லாம் என்னென்ன இருக்குன்னு கேட்டிருந்தோம். நீங்க 4 முக்கியமான அறிகுறிகள் சொன்னீங்க, வேற என்னென்ன அறிகுறிகள் இருக்கு டாக்டர்?
7: வேற பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இன்னும் ஒண்ணு கூட டிஸ்கஸ் பண்ணோம், ஸ்லீப்ல வந்து என்னென்ன அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க. அது இல்லாம மனநிலையை கூட அதை அஃபெக்ட் பண்ணலாம். அதாவது நம்மளோட டிப்ரெஷன், மனச்சோர்வு, அடுத்து வந்து ஒரு பதற்றமாக இருக்கிறது, எந்நேரமும் ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் சில வகையான இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, அதாவது வீட்டில் எந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதையுமே ஒரு இன்ட்ரெஸ்டே காமிக்காமல் ஒரு பக்கம் உட்காந்துட்டு, இப்போ யாராவது ரொம்ப பரபரப்பாக கிளம்பிட்டுருக்காங்கன்னா, இல்லை என்ன ஆச்சு, எங்கே கிளம்புற அப்படின்னும் இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க. இது எல்லாமே சைக்கலாஜிக்கலாக அங்கே அவங்க அஃபெக்ட் ஆகிறது. அடுத்து வந்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். நிறைய பேஷண்ட்ஸ் இதை ரொம்ப பெரிய ப்ராப்ளம், நம்ம வந்து நார்மலாக சொல்லிட்டு போயிடுவோம் கான்ஸ்டிபேஷன் தானன்ட்டு, அவங்களுக்கு லைஃப்பை வந்து அந்தளவு பாதிக்கக்கூடியதாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன். அடுத்து யூரினரி ப்ராப்ளம்ஸு, நைட்டு அடிக்கடி யூரின் போகிறதுக்கு ஏஞ்சிக்கிறது, ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்வோம். ஸோ அந்த மாதிரி யூரினரி டிஸ்டர்பன்ஸு. இது இல்லாமல் ஞாபக மறதி தன்மை. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லேஸ் லேஸாக இருக்கும், வியாதி வந்து அதிகமாக அதிகமாக மறதியும் ஜாஸ்தியாகவும் வாய்ப்பு இருக்குது. யோசிக்கிறதுல வந்து ஒரு மந்த நிலை. இப்போ சப்போஸ் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னா, நம்பர் 1 விவேகானந்தர் கோயில் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப யோசிச்சு தான் சொல்லுவாங்க. அப்போ கூட அட்டண்டர்ஸ் வந்து ஏன் இதை மாதிரி சீக்கிரம் சொல்லலாம், அட்ரஸ் கேட்க சொல்கிறதுக்கு இம்மா நேரமா, பட் ஆக்சுவலி அவங்க வியாதியோடு கனெக்டடு. எப்படி நான் இயக்கத்திறன் வந்து மெதுவாக இருக்கிறதுன்ற மாதிரி, அதே மாதிரி திங்கிங் கெப்பாசிட்டியுமே அவங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும்.
6: இது வந்து ஃபிசியோதெரப்பி மூலமாக வந்து மீட் எடுக்க முடியுமா இந்த நோய்?
7: ஆமாம், கண்டிப்பாக வந்து ஃபிசியோதெரப்பி நிறைய ஹெல்ப் பண்ணும். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன், மூட்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறது, இறுக்கமான தன்மையாக இருக்கிறது. ஸோ தசைகள் வந்து இயங்க முடியாமல் இருக்கிறது. ஸோ அதனால் ஃபிசியோதெரப்பி வந்து அந்த மூட்டு இறுக்கத்தை வந்து குறைக்கும், தசைவுகளோட நெகிழித்தன்மை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதே மாதிரி இந்த சமநிலை, உடல் சமநிலையை வந்து தவறி கீழே விழுந்துருவாங்க அடிக்கடின்னு சொன்னேன். ஸோ அதுக்கும் பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ்லாம் வந்து நிறைய ஃபிசியோதெரப்பியில் இருக்குது. ஸோ மருந்து பாதி, ஃபிசியோதெரப்பி மீதி அப்படின்னு தான் நான் சொல்வேன்.
6: ஓகே டாக்டர், இந்த மூளை ஆரோக்கியத்திற்கு என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் சிறந்தது டாக்டர்?
7: ஆமாம், உணவு முறைகள் பார்த்தீங்கன்னா, எந்த வியாதியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே உணவு முறை வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுக்கணும், வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுக்கணும், நட்ஸ் எடுக்கணும். மெயினாக வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டு, அதிக அளவில் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு, இதுதான் மெயின். மற்றபடி ஆரோக்கியம் தர எல்லாமே நீங்கள் எடு

0: இருக்கலாம். உணவு முறையில் இதுதான் மெயின்.
1: ஓகே டாக்டர், இந்த மூளையை பாதுகாக்க நம்ம பின்பற்ற வேண்டிய எளிய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்ன டாக்டர்?
0: ஆமாம், மூளையை பாதுகாக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளையில் பல வகையான வியாதிகள் இருக்குது. நம்ம இன்னைக்கு நடுக்குவாதம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், அது வந்து ஒரு வகையான சிதைவு நோய். இது இல்லாமல் காமனாக வரக்கூடியது ஸ்ட்ரோக்கு, அடுத்து வந்து ஃபிட்ஸ் மாதிரி உள்ள வியாதிகள், அடுத்து பார்த்திங்கன்னா மூளைக்கான கேன்சரு, மூளையாக்கான ஞாபக மறதி வியாதி. ஸோ இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் மூளை சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்குது. ஸோ மூளை சம்மந்தப்பட்ட வியாதிகள் பார்த்திங்கன்னா, இப்போ ஒருவேளை ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட வியாதிகள்னா வெறும் ஹார்ட்டை மட்டும்தான் பாதிக்கும், இப்போ லங்ஸ் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வெறும் மூச்சுக்கான பாதிப்பு தான் இருக்கும். ஆனால் மூளை அப்படி இல்லை. நான் இப்போது நீங்கள் நான் சொன்ன அறிகுறியிலே உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு டோப்பமென்ற வேதிப்பொருள் குறையிறதுனால உடம்பில் என்னென்ன மாற்றம் நடக்குது. ஸோ அதனால தான் மூளை ஆரோக்கியம்ன்றது இந்த வருஷத்துக்கான பிரெயின் ஹெல்த் பிரெயின் டேயில் வந்து உணர்த்தியிருக்காங்க. பிரெயின் ஹெல்த் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிரெயின் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 6 விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம ஹெல்த்தியான டயட் சாப்பிடணும். அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து லீஃபி கிரீன்ஸ், கீரை நிறையா, ப்ளஸ் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி நான் வெஜிடேரியனில் ஃபிஷ்ஷு, ஸோ நட்ஸு, ஸோ இந்த மாதிரி டயட்டை வந்து நான் என்ன சொல்கிறேன், முழு 3 வேளையும் உங்களை சாப்பிட சொல்லலை. ஸோ ஹெல்த்தியான டயட்டு, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம அதை எடுக்கலாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை குட் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போதோ, அந்த மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் ஓகே, பட் ருட்டீனாக அதை ஜங்க் ஃபுட்ஸாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எல்லாருமே குறைஞ்சபட்சம் 30 நிமிஷமாவது வாக்கிங் போகணும், பிரிஸ்க் வாக்கிங். நீங்கள் ஜிம்க்கு போய் தானோ இல்லை டிப்பிக்கல் யோகா பொசிஷன் வேணும்னோ யாருமே உங்களை கட்டாயப்படுத்தலை. ஒரு வாக்கிங் ஃபார் 30 மினிட்ஸ், அதுவும் 1 வீக் வேண்டாம், நீங்கள் ஒரு 5 days per week போனாலே மோர் தென் இன்னஃப், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த 3வது டிப்ஸ் வந்து 7-8 மணி நேரம் வரைக்கும் தூக்கம். இன்றைய காலகட்டத்தில் தூக்கத்தை தான் எல்லாருமே எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று வேலைக்கு இல்லை என்டர்டெயின்மெண்ட்க்கு, நம்ம எதில் மொதல் கை வைக்கிறோம், தூக்கத்தில். ஆனால் தூக்கம் வந்து அந்த அளவு இன்றைமையாது பிரெயின்க்கு. ஏன்னா எப்போ வந்து நம்ம கை வேலை செய்யுது, நம்ம வந்து சமைக்கும்போது, எழுதும்போது, இல்லை ஏதோ ஒரு சமைக்கிற சாப்பிடும்போது, எல்லாத்துக்குமே கை இயங்குது. ஆனால் அதே மாதிரி நம்மளோட வாய் எப்போ இயங்குது, நம்ம சாப்பிடும்போது, பேசும்போது. நம்ம பேசாமல் கூட எவ்வளோ நேரம் இருக்கும், ஒரு நாளில் ஒரு 3 மணி நேரம் கூட பேசாமல் இருக்கும். ஆனால் மூளை எப்போ இயங்குது, நீங்கள் காலைல தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு கண்ணை மூடுற வரைக்கும் மூளை இயங்குது இல்லையா, அதுவும் ஒரு ஆர்கன் தான். ஸோ நம்ம அதுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுனால தான் 7-8 மணி நேரம் அடல்ட்ஸ்க்கு தூக்கம் வேணும். இதே குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 9 மணி நேரமாவது ஆவரேஜாக குழந்தைங்களுக்கு தூக்கம் வேணும். தூக்கத்தை வந்து அட் எனி டைம் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. 3 சொல்லிட்டேன். 4வது, நீங்கள் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன், இப்போது உங்களுக்கு பிடித்த நபரோ இல்லை ஒரு ரிலாக்ஸேஷன் எனக்கு வேணும், அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ, யார் உங்களுக்கு மென்டல் ரிலாக்ஸேஷன், இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, காலையிலேருந்து ஈவினிங் நடந்ததை வந்து நீங்கள் யார் கூடயா ஷேர் பண்ணும், இல்லை முக்கியமான ஒன்று நடந்திருக்குன்னா யார் கூடயா ஷேர் பண்ணும், அதெல்லாம் அப்பப்போ யூ ஹாவ் டு ஷேர் திங்ஸ். நீங்களே இன்ட்ரோவர்ட் மாதிரி இருந்துக்கிட்டு, ஏன்னா அதுவும் வந்து இட் வில் கல்டிவேட் த ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகப்படுத்திடும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு போகிறது உங்களுக்கு எது ரிலாக்ஸேஷன். ஸோ சோஷியல் இன்ட்ராக்ஷன் உங்களை ரிலாக்ஸேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். 4 டிப்ஸ் சொல்லிட்டேன். 5வது வந்து நீங்கள் ஆக்டிவ் பிரெயின் எக்ஸசைஸஸ் சொல்லுவோம். அதாவது நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் சுடோக்கு போடுவாங்க ரெகுலராக, சுடோக்குன்ற ஒரு பசில் கிராஸ் வேர்டு, அடுத்து இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு பசில் நியூஸ் பேப்பர்லேயும் நிறைய வரும், பட் பிரெயின்க்கு ஒரு வேலை கொடுக்குற மாதிரி, இல்லை ஒரு நியூ லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் லேர்ன் பண்ண பிடிக்கும்னா ஒரு நியூ லாங்குவேஜ், இல்லை ஒரு நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயிங்கு, இந்த மாதிரி நியூ திங்ஸ் வந்து நம்ம அக்வயர் பண்ணும்போது பிரெயினோட வயரிங் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு பிரெயின் ஹெல்த்துக்கான ஒரு மெஷர். 5 சொல்லிட்டேன். 6வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கடைசியாக சொல்கிறேன், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால். ஸோ மூளையை பாதிக்கிற எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்கனாலே

0: மூளையோட பாதிப்புலேருந்து அதை பாதுகாத்துடலாம். இன்னொன்று, மது குடித்தல்ன்ற பழக்கம் வந்து மூளைக்கு ரொம்ப டேஞ்சரானது. ஃபிக்ஸை மாத்திரம் இல்லை, நான் வந்து இந்த யோசிக்கிற திறனை மந்தப்படுத்துறதுன்னு சொன்னேன், அது மது பழக்கமும் அதுக்கு ஒரு காரணமாயிரும். ஸோ அதையும் வந்து அறவே தவிர்த்துருங்க, ஸ்மோக்கிங்கும் சரி மது பழக்கமும் சரி.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மூளை ஆரோக்கியம் மற்றும் நடுக்குவாதம் பத்தி நிறைய விஷயம் டீட்டெயிலா சொன்னீங்க, நம்ம நேயர்கிட்டைகளுக்கும் தெளிவா பதில் சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சி நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: நன்றி.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: தலைமுறையா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01. புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈவினிங். நீங்க ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹீர் ரேவதி. வழக்கம் போல இந்த ஒரு மணி நேரம் உங்க ஸ்ட்ரெஸ் குறைச்சு உங்களை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா ஹாப்பி மோட்க்கு கொண்டு போக ராக் பீச்ல இருந்து காத்துட்டு இருக்காரு நம்ம ஆர்ஜே. யார் அந்த ஆர்ஜே? யாரு யாரு யாரு வேற யாரு? நம்ம ஆர்ஜே அந்துவன் தான். எஸ், நம்ம ஆர்ஜே அந்துவன் இன்னைக்கு ராக் பீச்ல ஃபன் பண்ண போறாரு. அவர் என்னெல்லாம் ஃபன் பண்ணி நம்மள என்டர்டெயின் பண்ண போறாருன்னு அவரே கேட்டலாமா? ஹாய், வணக்கம்.
2: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும். உற்சாகமான ஒரு மதிய வணக்கத்தோட பாத்தீங்க அப்படின்னா கிளைமேட் வந்து பயங்கர சூப்பரா இருக்கு. இதுவும் இந்த டைம்ல பீச்ல பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலாவே பீச் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அலைகள் ஒவ்வொரு கடையிலும் கரையை தொட்டு போகும்பொழுது அது சொல்லிக் கொடுக்குற ஒரு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பீச் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு எவர் ஃபேவரட்டான இடம்னு சொல்லலாம். அதுவும் இந்த டைம்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிளைமேட் பயங்கரமா இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீச்ல பயங்கரமா ராங் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் போறேன் அப்படின்னா உங்களுடைய சொல்லிட்டாங்க போயிருந்தேன். நம்மளுடைய நிகழ்ச்சியில முதலாவது நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவர்கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். வணக்கம் பேசுறீங்க. வணக்கமே பயங்கர ஜாலியா சொல்றீங்க. சந்தோஷம். எங்கத்துக்கு வரீங்க? என்ன பண்றது? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? எங்க சோகமா இருந்தா வருவீங்களா? இல்ல டென்ஷனா வருவீங்களா? இல்ல ஜாலியா இருந்தா வருவீங்களா?
4: எப்பவுமே
3: ஒரு போர் அடிக்குது என்ன பாடம் கேட்கணும்? என்ன பாடம் கேட்கணும்?

ஒன்னு பறக்கிறது வருது, இன்னொன்னு வந்து டைம் டிராவல். இந்த மூணு உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குதுன்னா ஒரு வரம் வருது, இந்த மூணுல எந்த வரத்தை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ரொம்ப தனிமையை விரும்புற ஆசை நினைக்கிறேன். டிராவல் பண்ணி போனா ஒரு சைல்டுஹுட் போனா சொல்லுவீங்களா? எது மாதிரியான சைடு, ஸ்கூல் டைம்ஸா, காலேஜ் டைம்ஸா, எவர் ஃபேவரட் ஸ்கூல் டைம்ஸா? நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்க, ரைட்? ஸ்கூல்

0: ஒரு மனிதனே விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா? ஓகே, அது ரிலேட்டட் தான் ஒரு கேம். படிச்சுக்கிட்டே விளையாடுற ஒரு கேம் என்ன கேம்? நீங்க டீச்சர் தான் கரெக்டா சொல்லுங்க. படிச்சுக்கிட்டே
1: விளையாடுறீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. படிச்சுக்கிட்டே ஒருத்தவங்க கேம் விளையாடுறா, என்ன கேம் விளையாடுவாங்க?
0: டிஃப்ரெண்டா கேக்குறீங்க, டிஃப்ரெண்டா தான் பதிலும் இப்ப டிஃப்ரெண்டா இருக்க மாட்டது. நீங்க தான் சொல்லணும், எதிர்பார்க்காத இல்ல. நீங்க ஒரு பதில் சொல்லுங்க, நீங்க இதுக்கு என்ன பதிலா இருக்க
1: நினைக்கிறது?
0: படிச்சுக்கிட்டே விளையாடுறது ஒரு ஒரு யானையும் எறும்பியும்
1: சேர்க்கிறாங்க,
0: ஓகேங்களா? யானை வந்து ரெகுலரா ஸ்கூலுக்கு போகுது, எறும்பு மட்டும் ஸ்கூலுக்கே போகாம கஷ்டம் சேர்த்து. ஏன்னா அது எப்பயுமே சோகமாகவே இருக்குவாங்க. ஒரு பெனால்டி கேம் கொடுக்க ரெடியா விளாடலாமா? என்ன கேம் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் சொல்லுங்க. அதே பத்து பால் சொல்லணும், கடக்கடை கடை சொல்லுங்க, நிறுத்த கூடாது, சொன்னதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஆனா இருந்தாலும் நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வந்து தப்பா சொன்னதை காரணத்துக்காக இப்போ ஒரு சின்னதா ஒரே ஒரு கேம் பேசணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய நம்பர் ஏதாவது சொல்லுங்க.
1: பெரிய நம்பர் 20.
0: ஓகே, ரைட். இப்போ 20 இருந்து லாஸ்ட் 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல சொல்ல போறீங்க. எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னா, ஒரு நம்பரை வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஒரு நம்பரை தமிழ்லயும் சொல்ல போறீங்க. இங்கிலீஷ் தமிழ் கலந்து கலந்து சொல்லலாம். ஓகேவா? ரெடியா?
1: இல்லாமா?

0: ஓகே 20 ஓகே 19 ஓகே 17 ஓகே 15 ஓகே 14 ஓகே 13 12 பதினெட்டு ஓகே 30
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: தேங்க்ஸ் பா.
1: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
2: நேரம் 5:17. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே அந்துவன் ராக் பீச்ல சில பல கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாரு. அதாவது கேள்வி எல்லாம் கேட்டு அதுக்கு தப்பா பதில் சொன்னா அதுக்கு பெனால்டி கொடுத்து ரிவர்ஸ்ல நம்பர் சொல்ல வச்சு அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து என்னலாம் பண்ண போறாருன்னு அவற்றையே கேட்டுலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆர்ஜே சொன்ன மாதிரி தாங்க நான் இன்னைக்கு ராக் பீச் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததான் அந்த வகையில ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரம் அப்படி சோகமா நீங்க பீச்சே பார்த்துட்டு இருந்தாங்களா, அவங்களுமே பிடிச்சி வாங்க பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க நான் பேசுறேன் அப்படின்ட்டாங்க. சரி, அவங்க கிட்ட நம்ம பேச போறோம். வணக்கம். வணக்கம், கொஞ்சம் சத்தமான வணக்கத்தை சொல்லுங்களேன். வணக்கம், நான் கொஞ்சம் பேசுங்க. சந்தியா மேம் எங்க இருந்து வருங்க? பாண்டிநாட் ஏரியா. நம்ம
4: உண்மையே
3: சொல்லுங்க. வருவீங்க பாண்டிங்க போலீஸ்காரங்க

0: அதுக்கு வந்து பதிலும் ஓகே தான் சொல்றீங்களா. ஆனா இதுல ஒரு பெனால்டி, இதுல என்ன ஒரு நான் ஒரு கேம் இந்த கொஸ்டினை தப்பா சொல்லிட்டு அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு பெனால்டி கேம் ஆனாலும் அந்த கேம் வந்து ஒரு வித்தியாசமான கேம் ஆகும். ஓகேங்களா, ரெடியா கொஸ்டின் போயிடுவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க வந்து ஃபுட் உங்களுக்கு கொடுக்கறதுனால ஃபுட் ரிலேட்டடா கொஸ்டின் இருக்காங்க. பிரியான ஒரு பொண்ணு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது மட்டும் சாதம் முடிஞ்சு சாப்பிடுவாங்க. எதனால என்ன ஃபுட்டா இருக்கும் எல்லா புக்ஸ விட மேக்ஸ் புக் எப்பயுமே சோகமாவே இருக்குமாருங்க இருக்கும்ல அப்படின்றது. சரி, இன்னொரு கேள்வி, ஒருத்தர் வந்து வண்டியோட பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணி திருச்சி பேர் ஆயில் கொடுத்து எங்க நிக்க பாத்துக்கோம். ஒரு பையன் டிக்ஷனரி வந்து தலைக்கு கிட்டே வச்சு தூங்கினாங்க, எப்ப தூங்கலாம் டிக்ஷனரி வச்சுதான்
1: தூங்குவானாங்க.
0: சும்மா யோசிங்க, டிக்ஷனரி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், காது வழியா மண்டது அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, நானே சொல்லிடுறேன், அவனுக்கு வர கனவுக்கு அர்த்தம் புரியலன்றதுக்காக. ஸோ பேட் ஏனோ சரி இல்ல. இப்போ வந்து இன்னொரு கேள்வி, ஓகேவா, ஒரு பறவை வந்து எப்பயுமே எழுதிக்கிட்டே இருக்குமா, என்ன பறவை? அது வந்து இல்ல, அது வேற இல்ல, தப்பு. பெண் குயின், பெண் இருக்குல்ல, ஓகே ஓகே ரைட்டா. வந்து நீங்க வந்து இந்த ஆங்கிள் யோசிக்கல, அதெல்லாம் ஜாலியா காமெடி யோசிக்கணும். சரி ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு நம்பர் சொல்லுங்க, சின்னதா சொல்லுங்க, சின்னதா விளாடுவோம் அப்புறமேட்டா பெருசா போகுது. ஓகே ஃபைன் ஃபைன். சரி, அஞ்சு என்றதுனால இப்ப நான் என்ன கேட்க போறோம், ஒரு எழுத்து சொல்லுவேன் ஓகேங்களா, தா ஆ அபி, அதுல வந்து நீங்க அஞ்சு எழுத்து கடக்காதுன்னு சொல்லுங்க. ஓகேவா, ரெடியா? என்ன எழுத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல ஒரு அஞ்சு எழுத்து கடக்காதுன்னு சொல்லி பார்ப்பேன். அஞ்சு வார்த்தை, ஒரு வார்த்தை ஒரு ஒரு வார்த்தை வந்து இங்கிலீஷ் ஒரு வார்த்தை தமிழ்ல, சரியா? ஓகேவா, ஓகே ஓகே ஓகே ஓகே.
1: 41 ஓகே, 39
0: ஓகே, அவுட் அவுட் அவுட் அவுட் மீண்டும் அவுட் ஆயிட்டீங்க. சரி ஓகே, ஒரு சின்ன நம்பர் 20 நம்பர் வச்சுக்கோம், 20 வந்து சொல்லுங்க, கடைக்கண்ணு சொல்லணும். ஓகேவா, ரெடியா? ஓகே சார்.
1: 20
0: இதுலயோ நீங்க அவுட் ஆன காரணத்தினால நான் வந்து உங்களுக்கு உள்ள ஒரு சின்ன கேம் கொடுக்க போறேன். என்ன கேம் அப்படின்னா பழமொழி விளையாடலாம். ஓகேங்களா, நான் ஒரு பாதி பழமொழி சொன்னேன், நீங்க வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான், இதுலயே நீங்க வந்து வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும். ஓகேங்களா, ஜெயிச்சா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன். ரெடியா விளையாடலாமா? ஓகேவா, கேக்கவா பழமொழி? ரெடி ரெடியா? ரெடியா கிறீங்களா? அவுட் ஆகுது, ரெடியா கிறீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அளவுக்கு மிஞ்சினால் பரவாயில்லையே. நீங்க சுட்ட போன பரவாயில்ல, பரவாயில்ல ரைட்டு. ஓகே, அடுத்தது காற்றுல போதே பரவாயில்ல, நீங்க வந்து இந்த கேம்ல வின் பண்ணிட்டீங்க.

0: அதனால உங்களுக்கு கடல் மண்ணு கொஞ்சம் கிஃப்டா கொடுக்குறேன்.
1: அதுதான் கிஃப்ட். ஓகே பாய்.
0: சரி, லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி விட முடியுங்களா? இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பறக்கிறது, இன்விசிபிள் ஆகுறது, டைம் டிராவல் பண்றது, இதுல எந்த சூப்பர் பவர் நீங்க சூஸ் பண்ணுங்க? எதுனால பறக்கிறது, எதுனால பறக்கிறது, இந்த பறமை எங்க போகணும்னு ஆசைப்படுவீங்க? எல்லா இடத்துக்குமே ஏதாவது ஒரு இடம் ஒரு திசை கூட சொல்லுங்க. பறவ மாதிரி இங்க பார்த்தாலும் பறந்துட்டே இருக்கு. சரி ஓகே, எல்லாத்தையும் பார்க்கணும், பறந்தே எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன் பறந்தே எல்லாத்தையும் சொல்லணும்? அப்பதான் காசு செலவா கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே பாய். ஓகே சூப்பர். கொஞ்சம் கேட்ட உடனே ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்தது, பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நிறைய விஷயங்களை பண்ணா பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நீங்களே நீங்களும் தொடர்ந்து நின்று வேலை சம்பளம் ரொம்ப பொதுவாய் 102.2 ஏற்றுடன்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373 வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: 6:36. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே அந்துவன் வந்து ராக் பிச்சர் நடுவுல சுண்டல் வாங்க போனவர் அப்படியே காணாம போயிட்டாரு. இப்பதான் அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டியாந்திருக்கோம். அடுத்து என்னெல்லாம் பேசுறாருன்னு அவர்கிட்ட கேட்டுலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஆர்ஜே. நீங்க சொன்ன மாதிரி தாங்க, சுண்டல் வாங்க போனோம்னா பயங்கர மழையா அப்படியே ஜாலியா கிளைமேட் அந்த சீசனே சுண்டலோட வந்தனா இங்க ஒருத்தவங்க வந்து பாத்துக்க அப்படின்னா என் கூட பேசுறீங்களான்னு கேட்டேன். அவங்களும் பேசுறா அப்படின்னு ரெடி ஆயிட்டாங்க. சரி, அவங்க கிட்டே இருந்து பேசுறோம். வணக்கம், உங்க பேசுறீங்க சோபனாசி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெதர் நல்லா இருக்கும். ஓகே, என் வெதர் நல்லா இருந்தா பக்கத்துல அடையே கிளம்பி வந்துடுவீங்க. ஓகே, சூப்பர். ஓகே, அது இல்லாம இப்ப நீங்க பீச் வந்து இப்ப வெதர் நல்லா இருக்கும் போது வரணும்னு சொல்றீங்கல்ல, ஒரு வீக்ல எத்தனை டைம் பீச் போறீங்க? ஒரு சில பேர்லாம் டெய்லி வரவங்களா இருக்கா, அது மாதிரி ஏதாவது ஆபத்து இருக்கா? வீக்லி வீக்கெண்ட்ஸ்ல வருவீங்க? ஓகே, சார், ஓகே, ஃபைன். இது மாதிரி ஏதாவது ஒரு கிளைமேட் ஜாலியானா வந்துருவீங்க. உங்களுக்கு வந்து இப்ப வந்து பீச் வந்து ஃபேமிலியோட வர பிடிக்குமா, ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்குமா, தனியா வர? சூப்பர், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவே ஃப்ரெண்ட்ஸ் தான் வளருது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க?
2: நல்லா ஆர்ட் அடிப்போம்.
1: ஓகே,
2: ஐஸ்கிரீம்
1: சாப்பிடுவீங்க? ஒரு கடை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துருங்க. சரி, இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க, சும்மா சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் மேக்ஸிமம் என்னென்னலாம் பண்ணுவீங்க, ஃபன் பண்ணுவீங்க அது சொல்லுங்க. டைம் போட்டு தெரியாது. ஓகே, சரி, இப்போ உங்களுக்கு வந்து பாண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்குல்ல, ராக்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு எந்த பீச்? ஓகே, சூப்பர். வாக்கிங் போறது, கல்ல பாக்குறது, காந்தி மாமா, நேரு மாமா, ஓகே, சூப்பர். பயங்கரம் இதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் ஃபன் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். அதாவது என்ன பவர் அப்படின்னா உங்களுக்கு மூணு கொடுக்குறேன். ஒன்னு வந்து இன்பெஸ்டபிள் ஆகுறது, இன்னொன்று வந்து பறந்து போறது, இன்னொன்று வந்து பறக்கணும். இந்த மூணுத்துல உங்களுக்கு எந்த இதை நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க, எதனால சூஸ் பண்ணுங்க? இன்வெஸ்டபிள் இன்வெஸ்டபிள் ஆகி என்ன பண்ணணும்?
2: பாட்டு
1: ஓகே, நிறைய கேட்டீங்க. இப்போ பீச் வந்தா இந்த பாட்டு கேட்கணும். இந்த இப்போ இருக்கிற இப்போ இந்த டைம் எடுத்துக்கோமே, இந்த டைம் எடுத்துக்கோங்க, நல்லா மழை ஜாலியாக போய் ட்ரெஸ்லிங் ஆகிட்டு. இந்த டைமுக்கு இந்த பீச்க்கு ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா என்ன பாட்டு கேட்டுக்கோங்க? ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு கேட்கணும்? அதுல ஏதாவது ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா

0: ஒரு பறவை இருக்கு, அந்த பறவை வந்து எப்பயுமே மேக்கப் போட்டுட்டே இருக்குமா? என்ன பறவை? மைனா. எதனால மைனா? ரைட், பாத்து உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி சொல்லும் போது மைனா சொல்லுங்க. ஒரு பறவை எப்பயுமே எழுதிக்கிட்டே இருக்குமா? என்ன பறவை? இப்ப சொன்னீங்களா மைனா, என்ன பறவை? அப்புறம் அப்புறம் அப்புறம் அப்புறம் சரியா, பெண் குயின், பெண் இருக்குல்ல. அடுத்தது இன்னொன்னு, படிச்சுக்கிட்டே விளையாடுற விளையாட்டு என்ன
1: விளையாட்டு?
0: டென்னிஸ். எப்படிங்க படிச்சுக்கிட்டே
1: விளையாடுறேன்?
0: கபடி. கபடி அப்படிங்களா? சரி ஓகே, நான் வந்து உங்கள்கிட்ட நிறைய கேள்வி இல்லை, பட் நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் தப்பாக சொன்ன கலந்துக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கேம் விளையாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு நம்பர் சொல்லுங்க. 15. நான் நீங்கள் சின்ன நம்பராகவே சொல்லுங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்பேன். அந்த வார்த்தையை நீங்கள் வந்து அதில் வர பொருள் பேர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எட்டு கடைன்னு சொல்லணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பால் தொடங்குற எட்டு வேர்ட்ஸை கடைன்னு சொல்லுங்க. கடக்கன்னு சொல்லுவோம், ராபிட் ஃபயர். பறவை. பால்.
1: பன்.
0: பன். பன்னா? இது நான் விட்டு பார்க்கணும். பன். பந்து.
1: பாம்பு.
0: பாம்பு. ஓகே. பணம்.
1: பறவை சொல்லிட்டு.
0: பறவை சொல்லிட்டு. கடக்கன்னு சொல்லுவோம்.
1: பயணம்.
0: பயணம்.
1: பண்ணி.
0: பண்ணி. ஓகே. அப்புறம் பறவை. பறவை எத்தனை தான் சொல்லுவீங்க? பார்வை. ஓகே.
1: படம்.
0: படம்.
1: மரம்.
0: பாடம். மாம்பழம். பக்கத்து வீட்டுல மாம்பழம், நல்ல வீட்டுல மாம்பழம், அப்படிதான் சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் போகும், இப்படிதான் வளரக்கூடாது. நீங்க வந்து குழந்தையில நிறைய பேர் கேம் விளையாடும் போது ஒப்பு பாக்குறாங்கல்ல, அது மாதிரி ஒப்புச்ச மாதிரி ஒரு வார்த்தை ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே, பட் பரவாயில்ல, நல்ல போட்டி வந்து ஒரு மாம்பழம், ரெண்டு மாம்பழம், பகதீஷ்ல மாம்பழம். சரி ஓகே சொல்லுங்க. மாம்பழம். பள்ளி பகதீஷ் மாம்பழம் இல்ல. ஓகே. மஞ்சள். மனம்.
1: இன்னொரு மனம்.
0: போதும், வந்துருச்சு. ஒரு மனம் வந்து இன்னொரு மனமா? ஓகே ஓகே, புரியுது. ஒரு மனம் பத்து, இன்னொரு மனம். ஓகே, பரவாயில்ல, இந்த ஈவினிங் வந்து நல்லா விளையாடுறீங்க. லாஸ்ட்டா ஒரே ஒரு சின்ன கேம் விளையாட போறேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு வேர்ட் சொல்ல போறேன். அது சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அஞ்சு வச்சுக்கோ, உங்களுக்கு அஞ்சுன்ற நான் தரேன். ஒன் டப்பா இஸ் டப்பா, டூ டப்பா இஸ் டப்படப்பா, த்ரீ டப்பா இஸ் டப்படப்பா, ஃபோர் டப்பா இஸ் டப்படப்பா, ஃபைவ் டப்பா இஸ் டப்படப்படப்படப்படப்பா அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வரைக்கும் சொல்றீங்க. உங்க எட்டு தானே ஃபேவரட் நம்பர். எட்டு வரைக்கும் கடை கடை கடைஞ்சு சொல்ல போறீங்க. லட்டு செஞ்சு. ஓகே, ரெடி.
1: ஒன் டப்பா, டூ டப்பா டப்பா, த்ரீ டப்பா டப்பா டப்பா, ஃபோர் டப்பா டப்பா.
0: அதெல்லாம் ஆடுதுப்பா. அடுத்து சொல்லுங்க. ஓகே
1: டப்பா டப்பா.
0: ஓகே
1: டப்பா டப்பா டப்பா.
0: சைடில் என்ட்ராய்டு கனெக்ட்

ஓகே, அப்படிதான் நீங்க ஆறு தான் சொன்னீங்க, எட்டு விட்டுட்டீங்க. நீங்க கேட்ட உடனே ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்துட்டு விளையாடுறேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிடந்த நினைந்திருந்தாலே ரெயின்போ பொதுவாய் நூற்று 2.8.

0: வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேரம் 5:53. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே அந்தவன் ராக் பீச்ல மழையில கூலா ஜாலியா நனைஞ்சுக்கிட்டே அழகா அங்க இருக்க மக்களோட ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து யார் யாரெல்லாம் பேச போறாரு, எப்படி எல்லாம் ஃபன் பண்ண போறாருன்னு அவர்கிட்ட கேட்டலாம்.
6: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆர்ஜே சொன்ன மாதிரி தான் நான் இன்னைக்கு ராக் பீச்ல பாத்தீங்கன்னா வாக்கிங் போறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் முடிச்சு டெஸ்டா வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் புடிச்சு பேசிட்டு இருக்கேன். அந்த வகையில அடுத்ததா நம்ம கூட பேச இன்னொருத்தர் இணைந்து இருக்காரு, சார் வந்து டேரக்டாவே பேசுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேசுங்க. விஜயகுமார், விஜயகுமார் எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க? விஜயத்துக்கு வந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபைனல் இயர்ஸ். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுக்கலாமா? பிகாம். சார், ஓகே. இந்த நேரத்துல அது காலேஜ் டே, காலேஜ் தானே, காலேஜ் முடிச்சு இப்ப ஜிம்ஸ் போற காரணம் என்ன, தெரிஞ்சுக்கலாமா? ரிலாக்ஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்களா? தினமும் புது புது பரவாயில்ல, பயங்கரமா கேக்குறீங்க. ஓகே, இப்ப வந்து நீங்க காலேஜ்ல இருக்கீங்க, பீச் வந்திருக்கீங்க, போர் அடிச்சது. இது மாதிரி வந்து இப்ப வீட்ல இருக்குது போர் அடிச்சது அப்படின்னா எங்க வர போகணும், எங்க போகணுங்க? அப்பயும் பீச் தான்.
7: என்னென்னா
6: ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஓகே, சரி. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாண்டில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய

0: நினைக்கும் போதெல்லாம் பீச் போறீங்களா? இப்ப சின்ன பிள்ளையா இருக்கு வீட்டுல கண்டிப்பா பீச் கூட்டுன்னு போனோம் இல்லையா? அப்ப உங்க கூட்டுன்னு போறதுக்கு ஒரு ரீசன் சொல்லிருப்பாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லுங்களா? ஏமாத்தின நினைக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வரம் ஒண்ணு கிடைக்குது. இந்த மூணு வரத்துல எந்த வரத்தை சூஸ் பண்ணீங்க, எதனால சூஸ் பண்ணீங்க சொல்லுங்க. ஒண்ணு வந்து இன்விசிபிள் மறைந்து போகுது, இன்னொன்னு வந்து பறக்கிறது, இன்னொன்னு வந்து டைம் டிராவல் பண்றது. இந்த மூணுத்துல எது சூஸ் பண்ணீங்க, எதனால பறக்கிறது? பறந்து எங்க போகணும்னு ஆசைப்படுவீங்க?
1: மார்னிங் எல்லை.
0: மார்னிங் எல்லை என்ன பாடல் கேட்டீங்க? ஒரு பாடல் கேட்டீங்க. பறவைங்க இருக்குல்ல, அந்த ஒரு பறவை மட்டும் எப்படினா மேக்கப் போட்டுட்டு இருக்கு, என்ன பண்றது? மேக்கப் போடுற பறவை. ஆமா, விசேஷமாக கேள்வி கேட்பாங்க. அதனால மைனா. சரி, அதே மாதிரி ஒரு பறவை எழுதிக்கிட்டே இருக்குமா, என்ன பறவை? பெண் புயல். பெண் இருக்குல்ல, வருமா அந்த பையன் என்ன பண்ணுவானே எட்டுமே கனவு வந்து மீனுக்கு பிடிக்காத ஒரு டே எது? உங்களுக்கு பிடிக்காத டே சார். பரவாயில்ல, பரவாயில்ல. நீங்க வந்து நடுவில் வந்து லேக் ஆகி எப்படியும் வந்து சொல்லி முடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னும் ஒரே ஒரு கேம், நீங்க லேக் ஆகுறதுனால ஒரு கேம் இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பத்து இந்த நம்பர் வச்சு

0: நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒண்ணு சொல்லும் போது ஒரு டப்பான்னு சொல்லுவோம், டூ டப்பா இஸ் டப்பா டப்பா, த்ரீ டப்பா இஸ் டப்பா டப்பா டப்பா, போர்னு சொல்லும் போது டப்பா டப்பா டப்பா, ஃபைவ் டப்பா டப்பா டப்பா, அது மாதிரி பத்து வந்து கடைக்காரன்னு சொல்லுவோம். ஐயோ ஐயோ புரியாதுப்பா விட்டுருங்கன்ற, சரி உங்களால எவ்வளவு முடிஞ்சா ட்ராவல் பண்ணுவோம். போங்க சீக்கிரம்
1: ரொம்ப அதிகமா கேட்டு ரொம்ப தொடர்ந்து கேட்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ பொதுவாக 2.8 தொடர்ந்து

0: ஹாசன் கமல்
1: ஹாசன்
2: ரெண்டும் சேர்ந்தது தானா ஹீரோ அண்ட் வில்லன்.
3: நேரம் 6:05. விளையாட நிகழ்ச்சியோட நிறுவன தருணத்துக்கு வந்தாச்சு. சோ நம்ம ஆர்ஜி அந்தோன் என்ன சொல்றாருன்னு அவரே கேட்கலாம்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ ஆலியோட விளையாடு. ஆலியோட விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, கடந்த ஒரு மணி நேரமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம கூட ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வரவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பீச் எதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாங்களா, டெஸ்ட போகிறதுக்காங்க அப்படின்னு பீச் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாண்டிச்சேரியன்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, வெளியிலேருந்து வர டூரிஸ்டர்ஸாக இருக்கட்டும் சரி, வெளியிலேருந்து வர வெளி மாநிலத்தில் இருக்கா வெளிநாட்டினருக்காக கூட இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே பீச் வந்து ஒரு எவர்

இருந்தாங்க, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வரவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பீச் எதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, டெஸ்ட போக்குறதுக்காங்க அப்படின்னு பீச் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பீச் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாண்டிச்சேரியன்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, வெளியில இருந்து வர டூரிஸ்டர்ஸா இருக்கட்டும் சரி, வெளியில இருந்து வர வெளி மாநிலத்து வரதா வெளிநாட்டினருக்கா கூட இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே பீச் வந்து ஒரு எவர் ஃபேவரட்டான இடமே சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்ம அடியோட விளையாட்டு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போச்சு அப்படியே சொல்லலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை நியூஸ் 2.8. இந்த நேரத்தோட என்னுடைய நிகழ்ச்சி முடிவு உங்களுக்கு ஒரு பெரிய டாடா மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழனார் அந்த்வான்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் 31வது தென்மண்டல சபை கூட்டம் மகாபலிபுரத்தில் இன்று நடைபெற்றது. நாட்டில் ஆதார் செயலி மூலமான பதிவிறக்க செயல்பாடுகளின் எண்ணிக்கை 50 மில்லியனை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம்

0: நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். கார்பன் புகை வெளியீட்டின் தீவிரத்தை குறைத்து புதை படிவமல்லாத ஆதாரங்கள் மூலமான மின்சார உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் இந்தியா எட்டியுள்ள முன்னேற்றம் நீடித்த பசுமை அணுகுமுறையை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். இதல்லாது வன வளர்ப்பு, சுழற்சி பொருளாதாரம் மற்றும் நீடித்த வாழ்க்கை முறைகளை சமூக பழக்கமாக மாற்றுவதில் அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறிவு பகிர்வு மற்றும் புதுமை படைப்புகள் மூலம் வலுவான வளர்ச்சியுடன் கூடிய நீடித்த எதிர்காலம் ஒன்றை உலகிற்கு வழங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்தியாவின் தலைமையில் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை அமைச்சர் திரு யாதவ் தமது கட்டுரையில் எடுத்துக் கூறியுள்ளார். 31வது தென்மண்டல சபை கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்த பொதுவான கவலைகள் மற்றும் முன்னுரிமைகளை பகிர்ந்து கொள்ளவும் விவாதிக்கவும் வாய்ப்பாக அமைந்த இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு சிவக்குமார், கேரள முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா துணை முதலமைச்சர் திரு விக்ரமார்கா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் மற்றும் அந்தமான் நிக்கோபார் துணைநிலை ஆளுநரும் லட்சத்தீவு நிர்வாகி மற்றும் பல்வேறு அமைச்சகங்களைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாநிலங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பின் வலுவாக்கம், உள்நாட்டு பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள் மற்றும் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் இடம்பெற்றன. சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டிலும், உள்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்பிலும் ஒத்துழைப்பான கூட்டாட்சி அடிப்படையில் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மாநிலங்கள் இக்கூட்டத்தில் வலியுறுத்தின. பூட்டிய அறைக்குள் இக்கூட்டத்தின் விளைவுகள் குறித்து பங்கேற்பாளர்கள் தங்களின் சமூக ஊடக பக்கங்களில் திருப்தி வெளியிட்டுள்ளனர். இந்தியா ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ஷின் ஜீரோ கோயிசுமி ஆகியோர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. கடல்சார் பாதுகாப்பிலும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கான பாதுகாப்பு தொழில்நுட்பங்களிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பது குறித்து புரிந்துணர்வு ஆவணம் ஒன்றிலும் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். சுதந்திரமான கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்தை உறுதிப்படுத்துதல் பொருளாதார தேவை என்பதற்கு அப்பாற்பட்டு பாதுகாப்பு சூழலுக்கும் மிக முக்கியம் என்று திரு ராஜ்நாத் சிங் தமது உரையில் கூறினார். அந்த வகையில் இந்தியாவின் மகா சாகர் கொள்கையும் திறந்தநிலை இந்தோ பசிபிக் பிராந்தியம் குறித்த ஜப்பானிய முன் முயற்சிகளும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் திரு கோயிசுமி இக்கூட்டத்தில் பேசுகையில் ஹிரோஷிமா அணிகுண்டு வெடிப்பில் பலியானவர்களுக்கு இந்தியாவில் ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தப்படுவதை சுட்டிக்காட்டி ஜப்பானுக்கு வெளியே இத்தகைய அஞ்சலி கூட்டங்களை நடத்தக்கூடிய நாடு அநேகமாக இந்தியா மட்டும்தான் என்றார். இரு நாடுகளும் இணைந்து கடந்த ஜூலை மாதம் வெளியிட்ட கூட்டறிக்கை அடிப்படையில் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் வலுவான பசுமை ஹைட்ரஜன் சூழல் ஒன்றை உருவாக்கி பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, பயன்பாடு மற்றும் ஏற்றுமதிக்கான உலக கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்குடன் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: திறம்பட்ட தூய எரிபொருளாக திகழும் பசுமை ஹைட்ரஜனின் உள்ளாற்றலை மக்களுக்கு வெளிப்படுத்தும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் NTPC மூலமாக நிறுவப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பசுமை எரிபொருள் நிலையத்தில் பசுமை எரிபொருளை உற்பத்தி செய்து உயரழுத்த நிலையில் வாகனங்களுக்கு வழங்க தேவையான எல்லா வசதிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த மையம் தற்போது 5 பேருந்துகளுக்கு பசுமை ஹைட்ரஜன் வழங்கி வருவதாகவும், ஒருமுறை ஹைட்ரஜன் நிரப்பினால் 720 கிலோமீட்டர் தொலைவிற்கு இப்பேருந்துகளை இயக்க முடியும் என்றும் NTPC நிறுவனத்தில் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பசுமை எரிபொருள் உற்பத்திக்கு நிலத்தடி நீருக்கு பதிலாக சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் மட்டுமே பயன்படுத்தப்படுவதும், எதிர்காலத்தில் பெட்ரோல் டீசலை விட குறைந்த விலையில் ஹைட்ரஜன் எரிபொருள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: நாட்டில் டிஜிட்டல் வசதிகளுக்கே முதலிடம் என்ற அடிப்படையில் ஆதார் மூலமான டிஜிட்டல் சேவைகளை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: நாட்டில் ஆதார் செயலி மூலமான பதிவிறக்க செயல்பாடுகளின் எண்ணிக்கை 50 மில்லியனை தாண்டி புதிய மைல்கள் எட்ட

0: பட்டுள்ளது. இது குறித்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி, ஆதார் செயலி மூலம் இதுவரை 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மொபைல் எண்ணையும், 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் முகவரி விவரங்களையும், 23 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மின்னஞ்சல் அடையாளத்தையும் புதுப்பித்துக் கொண்டுள்ளனர். இந்திய தனி அடையாள ஆணையத்திற்கும் மக்களுக்கும் இடையே டிஜிட்டல் இடைமுகமாக திகழும் ஆதார் செயலி மூலம் பொதுமக்கள் ஆதார் மையத்தை அணுக தேவையின்றி ஸ்மார்ட் போன் வாயிலாகவே சேவைகளை பெற முடிவதால் ஆதார் செயலியின் பயன்பாடு ஆரம்பத்திலிருந்தே வலுவாக அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
1: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம், திரு ரவிக்குமார், திரு ஐயப்பன், திரு மோகன்தாஸ், திரு சாய் சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனையும், பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற்றன. முதலமைச்சர் திரு ரங்கசாமி சத்பாவனா உறுதிமொழியை வாசிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு வைத்தியலிங்கம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இவர்கள் ஊர்வலமாக வந்து ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு வினய்குமார் காட்கே மற்றும் இதர அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாமில் 118 மனுக்கள் பெறப்பட்டன. சிவப்பு குடும்ப அட்டை, இலவச மனைப்பட்டா, சாலை வசதி, குடிநீர் வசதி, வடிகால் வசதி மற்றும் நிலத்தகராறு தொடர்பான மனுக்கள் மீது சட்டத்திற்கு உட்பட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் பாலுக்கான கொள்முதல் விலையை ஆதார விலையாக லிட்டருக்கு 60 ரூபாய் என உயர்த்தி வழங்க கோரி பால் உற்பத்தியாளர்கள் இன்று கறவை மாடுகளுடன் பேரணியாக வந்து சட்டப்பேரவை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கால்நடை தீவனத்திற்கான டிபிடி மானியத்திற்கு பதிலாக மானிய விலையில் தீவனமாகவே வழங்க வேண்டும் என்பது உட்பட வேறு பல கோரிக்கைகளையும் இவர்கள் வலியுறுத்தினர். இவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். சவுதி அரேபியா அருகே நடுக்கடலில் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உயிரிழந்த தமிழக மீனவர் ஒருவரின் உடலையும் காயமடைந்த மூவரையும் தமிழகத்திற்கு கொண்டு வருவது குறித்து மாநில அரசு மத்திய வெளியுறவு அமைச்சகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதாக தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இன்று தமிழக சட்டமன்றத்தில் இதுகுறித்த கவன ஈர்ப்புக்கு பதிலளிக்கையில் அவர் இதை தெரிவித்தார். இன்று செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், தஞ்சை, நாகை, திருவாரூர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரிடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் 31ஆவது தென்மண்டல சபை கூட்டம் மகாபலிபுரத்தில் இன்று நடைபெற்றது. நாட்டில் ஆதார் செயலி மூலமான பதிவிறக்க செயல்பாடுகளின் எண்ணிக்கை 50 மில்லியனை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, நேரம் சரியாக 6:20.
3: மழையோ புயலோ சூறாவளியோ கவலையா மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
3: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: PM ஃபசல் பீமா யோஜனா செ கரீப் 2,00,000 crore रुपए क्लेम के रूप में किसानों को मिले।
6: अश्विन प्रभा आपट मावटम त्रिकोणाचल का पकतले बड़कमनी ग्राम வச்சுக்கிறோம் அஞ்சு ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம் 23,000 வாங்கணும் உதவியாகவே ரொம்ப சமயமாகவும் இருக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு எல்லாம்

0: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
1: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
0: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ வணக்கம், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான மாலை வணக்கம். நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியை மனம் விரும்புதே. டைம் கரெக்டா 6:22:40. எஸ் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அந்த பாட்டு ஃபாஸ்ட் பீட் பாட்டா இருக்கலாம், ஒரு மெலடியான பாட்டா இருக்கலாம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு அந்த பாட்டை பிளே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கால் பண்ணுங்க 0413-227-1760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும். எஸ் நம்ம நிகழ்ச்சியில கூடிய ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: என்ன
1: பாடல் வேண்டும்?
2: கலையரசும்
1: கலையரசு சார்,
2: பதமும் பாடலும் கவிதை நடையில் வைரமாலை எடுத்து வந்து கழுத்தில் மாட்டும், பூ முடித்தும் நெற்றியில் பொட்டு வைத்தும் இவளுக்கு தட்டும் மங்கள நாள், உனக்கும் எனக்கும் ஏழு பொருத்தம் என ஏற்றில் எழுதி வைத்த சோதிட கணக்கு, தோழியின் 100 கனவு, தோழியின் 100 கனவு, 100 கற்பனை.
1: ஓகே, அவர் லைன்ல இது ப்ராப்ளமா இருக்கு. அவர் கேட்ட பாடல் சாது திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒன்னுதான் பண்ணணும். போனை எடுங்க, கால் பண்ணுங்க 0913-227-1760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி. நேயர்களை சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: Yes, once again, welcome back to the show. FM Rainbow புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியா நிகழ்ச்சக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க. யார் இங்க பேசுறீங்க சார்?
2: வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க கண்ணன் சார், என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
2: படம் வந்து ராஜாதி ராஜாங்க. பாடல் வந்து மலையோர கரையோரம் இந்த பாடல் சார்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் சொல்லுங்க. சொல்லுங்க,
2: உங்களை ஒரு வகையில் நான் பாராட்டுறேன் சார். நன்றி சார்.
1: நன்றி நன்றி, நிகழ்ச்சிக்கு வந்தவங்க நன்றி. ஓகே நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போ நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சிதம்பரத்துல இருந்து கண்ணன் சார் கேட்ட அந்த பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியா. டைம் கரெக்டா 6:35:35 ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு கிளைமேட்ல செம்மையான ஒரு பாட்டை கேட்டு முடிச்சாச்சு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த காலர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: திண்டிவனத்துல இருந்து ஆர் முருகன்.
1: முருகன் சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சாங் வேணும்?
2: நன்றி.
1: முருகன் சார் கேட்ட மாதிரியே அவருக்கு தெய்வ வாக்கு திரைப்படம்.

0: வாய்ஸும் எஸ் ஜானகி அம்மாவுடைய வாய்ஸும் ரொம்ப சூப்பரான இந்த கிளைமேட்ல கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லையா? எஸ் கேட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேரம் சரியாக 6:41 19 நொடிகள் நேசர்களுடைய அடுத்த காலர். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், மனம் வளர்ந்தப்பத்தோலன் சிவஞானம் பேசுறேன் சார்.
0: சிவஞானம் சார், நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சூப்பர். என்ன பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க?
1: திரைப்படம் வந்து மிஸ்டர் பாரத், காத்திருந்து கதவை திறந்து உள்ளுக்கு வந்தேன் ஒரு பாடல் ஒளி வரும், அந்த பாடல் ஒளிபரப்புங்க சார் கேட்போம்.
0: ஓகே சிவஞானம் சார், நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு.
1: வணக்கம் சார்.
0: ஓகே, மனம் தவிழ்ந்த புத்தூர்ல இருந்து சிவஞானம் சார் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் உங்களுடைய விருப்பமான பாடல் எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி கேளுங்க. 04132271760 மற்றும் 22752330 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும்

0: யாரது?
1: நான்
0: தான்.
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்க
0: எங்க?

0: காதல் செய்து கற்றுக் கொடுப்பேன் முன்னுக்கு வாடி.
1: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேர்களை சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா
1: சந்திரசேகர் சார்? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு சார். இப்படி போயிட்டு இருக்கு எப்போதெல்லாம் உங்களுக்கு?
1: சூப்பரா போயிட்டு இருக்கு. சரியான ஒரு சில் கிளைமேட்ல உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
4: எனக்கும் வேற லெவலுக்கு ரொம்ப ஹாப்பியா சூப்பரா போயிட்டு இருக்கு சார்.
1: சொல்லுங்க என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
4: காதலர் தினம் இது திரைப்படத்தின் பெயர். நினைச்சபடி நினைச்சபடி இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த சாங் குடுக்கறீங்களா?
1: எஸ் உங்களுக்கு அனுப்பாடு வந்து இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
4: நேயர்களே,
1: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் 2 புதுவை 102.8 கேட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேஷர் கூட அடுத்த காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க சார்?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
3: திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
2: தட்சிணாமூர்த்தி சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
3: பொருளாதார மனம் சொல்லும் மற்றும் 20 கோடி நிலவுகள் கோடி ஒரு பாடல். நிலவுக்கு அது எனக்கு ஒரு ஆசை. சகலகலா நிலா உலா வரும், தேனோடு சித்திக்க பலா தரும்.
2: நன்றி.
3: திருவிழி நிலவாகி ஒளி தரும், இவள் இதழ் ஒரு குழலாகி இசை தரும். ஒளியோடு மழையாகி குளி தரும், இவள் விழியிறு பனியாகி சிலித்திடும். மானிடம்
2: பாடலே கேட்க முடியாது போல இருக்கே நீங்க சொல்ற கவிதையில. நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் 7 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். 31வது தென்மண்டல சபை கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு சிவக்குமார், கேரள முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா துணை முதலமைச்சர் திரு விக்ரமார்க்கா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் அந்தமான் நிக்கோபார் துணைநிலை ஆளுநரும், லட்சத்தீவு நிர்வாகி மற்றும் பல்வேறு அமைச்சகங்களைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்தியா ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ஷின்

ஜீரோ கோய்சுமி ஆகியோர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. கடல்சார் பாதுகாப்பிலும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. நாட்டில் ஆதார் செயலி மூலமான பதிவிறக்க செயல்பாடுகளின் எண்ணிக்கை 50 பில்லியனை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. ஆதார் செயலி மூலம் இதுவரை 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மொபைல் எண்ணையும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் முகவரி விவரங்களையும் புதுப்பித்துக் கொண்டுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி பால் உற்பத்தியாளர்கள் இன்று கறவை மாடுகளுடன் பேரணியாக வந்து சட்டப்பேரவை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்து இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. டைம் கரெக்டா 7:03 20 ஆயிட்டு இருக்கு. அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
2: வணக்கம், நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
1: கணேஷ் ராஜா சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: படம் பைசன். பாடல் வந்து
1: தென்னாட்டுன்னு கேட்டிருந்தீங்களே. ஓகே கணேஷ் சார், உங்களுக்கான பாடல் இருந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. ஓகே எஸ் நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க போனை எடுங்க, கால் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றும் 22-75-230 அப்படின்ற இந்த இட நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேயர்களை சைபோலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவு.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளே கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா பக்ரூல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள்

0: வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென்மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். வந்தே மாதரம் பாடலின் இரண்டு சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தேச நலனுக்கு எதிரானது என்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மதிக்காத செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் இத்தருணத்தில் மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய முடிவு வரலாற்று பிழை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி கடந்த 1937 வந்தே மாதரம் பாடலை பாடி வருவதாக தெரிவித்தார். பிஜேபி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதாக திரு கே சி வேணுகோபால் குறை கூறினார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகளை பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் நிதி காரே உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிதோ கோய்சூமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவியதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75வது ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 உறுப்பினர்கள் அடங்கிய உயரதிகாரம் கொண்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஷா, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சைலேந்திர கவுர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, ஓய்வு பெற்ற டிஜிபி திரு எல் ஆர் பிஷ்னோய் ஆகியோர் விசாரணைக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு குறித்து தொடர்ச்சியாகவும் குறிப்பிட்ட கால அடிப்படையிலும் விசாரணை மேற்கொண்டு இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இரு நாடுகளுக்கு இடையேயான 4வது கூட்டத்திற்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மருத்துவம், நிதி தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியா சிங்கப்பூர் இடையே டிஜிட்டல் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கி தவித்த மலை கிராம மக்கள் தற்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சிகளால் நக்சல் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருவெடுத்துள்ளது. மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்.
2: இயற்கை எழில் சூழ்ந்த, எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் மலை கிராமங்கள் காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவுடன் திகழ்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக

0: துப்பாக்கி சத்தமும் கண்ணிவெடி தாக்குதலும் இந்த பகுதியில் ஓயாமல் கேட்ட காலம் இப்போது மாறி வருகிறது. காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலை தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் சக்திவேல்.
1: 3 வருஷம் நான் வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது.
2: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மன்கோத்ரா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பசுமையான தில்லியை உருவாக்க இதுவரை 50 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா கூறினார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட அவர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 349 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 343 பேர் இன்று வாக்களித்தனர். ஜமாயதே இஸ்லாமிய உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஒலி அகமது 88 வாக்குகள் பெற்றுள்ளார். பங்களாதேஷ் அதிபராக பதவி வகித்த முகமது ஜபாகுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு தேர்தல் நடைபெற்றது. இலங்கை தலைநகர் கொழும்பில் யூத வழிபாட்டு தலத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூத சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள யூத வழிபாட்டு தலத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி புத்த பிக்ஷுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் இஸ்ரேலுக்கான தனி தூதரகம் அமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் புதுதில்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் சீனா 7 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்தியா 4 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7:25 20 நொடிகள்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
5: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்தொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
4: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
6: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
3: கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சிய நிகழ்ச்சர் கூட அடுத்த காலர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
7: வணக்கம் சார், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
3: கங்காதரன் சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
7: நினைச்சாலே இனிக்கின்ற திரைப்படத்துல இருந்து பனாரஸ் பட்டு உடுத்தின்ற
3: ஒரு. ஓகே கங்காதரன் சார், உங்களுக்கான பாடல் வந்து இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
7: நன்றி சார்.
3: உங்களுக்கு நேயர்களே இதே மாதிரி நீங்களும்

0: எஸ் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியாக விஜய் என் கூட நிகழ்ச்சியர்களுடைய அடுத்த காலர். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கே பேசுறீங்களா?
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இங்கே பேசுறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், பர்வீன் திருவண்ணாமலை.
0: சொல்லுங்க பர்வீன், என்ன பாடல் வேண்டும்?
1: கீதாஞ்சலி பாட்டு, துல்லிய பாட்டு, அந்த பாட்டு போடுங்க.
0: ஓகே பர்வீன்மா, தேங்க்யூ சோ மச் மா கால் பண்ணதுக்கு. நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்க கால் பண்ணுங்க 0413-221-760 மற்றும் 227-5230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை ரெயின்போல அப்ளை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு. இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல்

0: விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
1: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நேசரக்கூடிய அடுத்த காலர் வணக்கம். ஓகே, புவனகிரில இருந்து வீரமணி சார் வந்துதான் வந்து பாட்டு கேட்டு இருந்தாரு. என்ன பாட்டு அப்படின்னா முத்து முத்து ஆணி முத்து அந்த ஒரு பாட்டை வந்து கேட்டு இருந்தாரு ராஜதுரை திரைப்படத்துல இருந்து. எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா போனை எடுங்க, கால் பண்ணுங்க 04132271760 மற்றும் 22752230 அப்படின்ற இந்த இரண்டு எண்களும் உங்களுடைய கால்க்காக வெயிட்டிங்ல இருக்கு. பாடலை பிளே பண்றதுக்கு நானும் ரெடியா இருக்கு. கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.

0: எஸ் கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியா விஜய் என் கூட. எஸ் நேர் சார் கூட அடுத்த காலர். வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் விமுக்கம் சிவகுமார்.
0: சிவகுமார் சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பிடிச்ச பாடல் புதுவை 102.8 கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க ஒன்னே ஒன்னு தான் போன எடுங்க, கால் பண்ணுங்க 0413-2271-760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போ நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம். சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேசர் கூட அடுத்த காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க சார்?
2: வணக்கம் சார், நான் சிதம்பரம் பி மூட்ல இருந்து ஆறும் பேசுறேன்.
1: ஆறுமுகம் சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு கொஞ்சம் சலங்கை படத்துல இருந்து சிங்கார வேலனே தேவா.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
2: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
1: நன்றி. ஓகே நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர்த்தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: எஸ் கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. கிட்டத்தட்ட ஷோவுடைய எண்ட் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டைம் கரெக்டாக 7:55:45 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய காத்திருக்கக்கூடிய அழைப்பாளர்கள் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
1: வணக்கம்
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: கல்யாணசுந்தரம் பேசுறேன்
0: சார். கல்யாண சுந்தரம் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாட்டு போடுங்க சார். எந்த பாட்டம்?
0: ஓகே, தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்ஸ் சார்,
0: நன்றி.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். 31வது தென்மண்டல சபை கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு சிவக்குமார், கேரள முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா துணை முதலமைச்சர் திரு விக்ரமார்கா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் பல்வேறு அமைச்சகங்களைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சுஜலம் பாரத் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மூலம் கிராமப்புற குடிநீர் ஆதாரங்கள் குறித்த தரவுகளை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பிறருடன் முறையாக பகிர்ந்து கொள்வது குறித்த கொள்கை விவரங்களை மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. நாட்டில் ஆதார் செயலி மூலமான பதிவிறக்க செயல்பாடுகளின் எண்ணிக்கை 50 மில்லியனை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. ஆதார் செயலி மூலம் இதுவரை 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மொபைல் எண்ணையும், 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் முகவரி விவரங்களையும் புதுப்பித்துக் கொண்டுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி பால் உற்பத்தியாளர்கள் இன்று கறவை மாடுகளுடன் பேரணியாக வந்து சட்டப்பேரவை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: என்னப்பா ஹம்மிங் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணி

0: நீங்க சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: வெல்கம் பேக். யூர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே ஆன் த ஜாயிண்ட் பிராட்காஸ்ட் ஆஃப் 101.4 எஃப்எம் ரெயின்போ, 102.8 எஃப்எம் புதுச்சேரி அண்ட் 103 எஃப்எம் கோயம்புத்தூர். ஐ எம் தினகரன் சிங்கர் வேலு. ஆன் டுநைட் வி ஆர் கண்டினியூவிங் அவர் ஜர்னி த்ரூ தி எக்ஸ்ட்ராடினரி வேர்ல்ட் ஆஃப் பிங்க் ஃப்ளாய்ட். ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் மேட் பிங்க் ஃப்ளாய்ட் சோ ரிமார்க்கபிள் வாஸ் தியர் ரெஃப்யூசல் டு ட்ரீட் அ சாங் அஸ் சிம்பிளி அ 3 minute ஆர் 4 minute பீஸ் ஆஃப் மியூசிக். தே கிரியேட்டட் சவுண்ட்ஸ்கேப்ஸ், தே எக்ஸ்பெரிமெண்டட் வித் சிந்தசைசர்ஸ், அன்யூஷுவல் ஸ்ட்ரக்சர்ஸ், sound effects and extended instrumental passages, and somehow turned all of that experimentation into music that connected with millions. Take the Dark Side of the Moon for a case point. Released in 1973, it spent an astonishing 741 consecutive weeks on the Billboard charts during its original run, a record that tells you just how deeply that album connected with listeners. So stay with me as we continue exploring the music of a band that proved rock could be powerful, intelligent, atmospheric, and deeply emotional all at once. And now we move on to one of Pink Floyd's most beloved songs. The title track from the 1975 album Wish You Were Here is on the surface a song about missing someone, but underneath it is a much larger story about absence, alienation, and the loss of something once precious. Much of the song is associated with the band's former frontman Syd Barrett, whose deteriorating health had forced him out of Pink Floyd years earlier. The opening radio tuning effect before David Gilmour's acoustic guitar is considered one of rock music's greatest introductions. You feel as though you accidentally tuned into someone else's world, and then Pink Floyd takes over the frequency. Wish You Were Here.
1: And discipline remains mercifully.
2: Yes, and neither would you, Derek, this star nonsense.
1: Yeah, yeah.
2: No, it isn't.
1: I'm sure of that.

should I be afraid of dying? There's no reason for it. You've got

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 9:16 9 நொடிகள். காற்றலையில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவில் இனிமையான இசை கீதங்களோடு நேயர்களின் இரவுகளை மெல்லிசை மொட்டுக்களால் மென்மையாக்க வருவது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய். வானிலே தேனிலா போல என் நினைவிலே நீ வந்தாய், மௌனமாய் பேசும் கண்களில் 1000 கவிதை தந்தாய். பாடலொலிக்கு கேட்கலாம் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் SJானகி இணைந்து பாடியது காக்கி சட்டை திரைப்படத்திற்காக.

மாலை நேரத்தென்றலாய் மனதை வருடும் உன் நினைவு, மௌனத்தின் மொழியிலும் கூட காதல் பேசுதே, முத்தாடுதே. பாடல்களுக்கு கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியது நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை விஜயன் கூட நிகழ்ச்சி அடுத்ததாக பாடல் ஒலிக்க கேட்கலாம். இசைஞானி இளையராஜா இசையமைத்து சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக.

நேயர்களே, சைபோனின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்திதே வானம். நேரம் சரியாக 9:32. நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் இணைந்து பாடியது சத்யா திரைப்படத்திற்காக.

காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை நேயர்களின் செவிகளுக்கு இசை விருந்தாக அளித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நீ வந்த பாதையெல்லாம் பூக்கள் பூத்திட வேண்டுமே, நீ வாழும் ஒவ்வொரு நாளும் காதல் காவியமாக வேண்டுமே, பூ மாலையாக. பாடலொலிக்கு கேட்கலாம் இசைஞானி இளையராஜாவின் இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியது பகலிரவு திரைப்படத்திற்காக. நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

நிகழ்ச்சி பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இணைந்து பாடியது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக.

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். யமுனை கரை ஓரத்தில் தென்றடும் இசைப்பாடுதே, கண்ணன் நடக்கும் பாதையெல்லாம் காதல் வாசம் வீசுதே. பாடல் அளிக்க கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி பாடியது இரட்டை வால் குருவி திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக 9:47:20.

நிகழ்ச்சி பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ், சித்ரா இணைந்து பாடியது ஒன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திற்காக.

நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். தேன் சிறுதேவானம் நிகழ்ச்சி பாடல்களுக்கு கேட்கலாம். மனோ பாடியது

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள்.

0: FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8, நேரம் சரியாக 10:04. காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை நேயர்களின் சேவைகளுக்கு இசை விருந்தாக கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்திதே வானம். நிகழ்ச்சியினை பாடலுக்கு கேட்கலாம். SP பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியது எஜமான் திரைப்படத்திற்காக.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை. விஜய் என் கூட நிகழ்ச்சி அடுத்ததாக பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் அருண்மொழி எஸ் ஜானகி இணைந்து பாடியது தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை. விஜய் என் கூட நிகழ்ச்சி அடுத்ததாக பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் அருண்மொழி எஸ் ஜானகி இணைந்து பாடியது தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக.

தேஞ்சு நினைவானம் நிகழ்ச்சியில் இனி பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் மனோ மின்மினி இணைந்து பாடியது அரண்மனைக்கிளி திரைப்படத்திற்காக.

நேரம் சரியாக 10:20. தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சி பாடலுக்கே கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லே இணைந்து பாடியது மீரா திரைப்படத்திற்காக.

காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை நேயர்களின் செவிகளுக்கு இசை விருந்தாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் பாடலுக்கு கேட்கலாம் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது வெள்ளுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 10:31. நிலவை ரசித்தேன், நட்சத்திரங்களை ரசித்தேன், நீ வந்த பிறகுதான் தெரிந்தது இவை எல்லாற்றையும் விட உன் முகம் அழகென்று. செண்பகமாக பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் மனோ சுனந்தா இணைந்து பாடியது எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக.

காதல் என்பது வார்த்தைகளில் வருவதில்லை இல்லையா? ஒருவரை நினைத்தாலே தெரியாமல் சிரிக்கும் அந்த நொடியில் தான் பிறக்குது அந்த காதலானது. பாடலுக்கு கேட்கலாம், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியது மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சிய விஜய் ஏன் கூட. உன் ஒரு பார்வை போதும் என் ஆயிரம் கவலைகளும் காணாமல் போய்விடுகின்றன, அதுதான் காதலோ. பாடலொழுக்கை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சுனந்தா இணைந்து பாடியது வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திற்காக.

நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடியது மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக 10:46 நொடிகள்.

நேரம் சரியாக 10:59:29. தேன் சிந்ததேவானம் நேசனிவாக பாடலொழுக்கை கேட்கலாம். புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. இனி நாளை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு கலை ஆர்ப்பத்திற்கு இணைத்தாலும் நல்லவை கேட்க முயற்சியால் முன்னேறுவோம். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். ஆறு 15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் பயிர் சத்துக்களில் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் குறித்து நிறைவு பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மண்டலங்களும் சேவைகளும் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ புகையிலினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 குறித்து தினசரி நிலவரத்தை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:40 வணக்க மக்களை, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சந்தியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் திருமதி ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியில் நாடகத்துறையின் பயணங்கள் எனும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிந்து. பிற்பகல் 2:15 காலத்திவன்று கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர். இந்நிகழ்ச்சியில் நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் குறித்து புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனி. மாலை 6:20 முதல் 7 மணி வரையும், 7:02 முதல் 7:15 மணி வரையும், 7:25 முதல் 8 மணி வரையும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 தேன் சிந்துதே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து வானிலை அறிக்கை. இரவு 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல், 12:40 இரவு, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். காலை 7 மணி முதல் 1 மணி வரை

ஒரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது நாளை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 இடம்பெறும் நிகழ்ச்சிகள். நேயர்களை, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: seeds Liang Wei-Kang and Wang Chang of China in the quarterfinals. In hockey, the Indian women's team has advanced to the second round of the FIH World Cup after playing out a goalless draw against England in their final Pool D match at Amstelveen in the Netherlands. Both teams created opportunities but failed to find the back of the net, with India's defence holding firm throughout the contest. The draw helped India, led by Salima Tete, sealing a vital second place finish in Pool D. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை, 102.8. நேரம் சரியாக 11:10. நேயர்களை, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.

ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.